0: நம்முடைய வசனங்களை தியானிக்கவும் வாசிக்கவும் கற்றுக்கொள்ளவும் தேவன் பாராட்டி நம்முடைய கிருபைகளுக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சுலாக்கியம், அதற்காக துதிக்கிறோம். அநேகர் ஆண்டவரே, இந்த வசனம் கிடைக்காமல் கர்த்தாவே ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனராய் இருக்கிற பொழுது தேவரீர் உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்கவும் அதை தியானிக்கவும் கற்றுக்கொள்ளவும் தேவன் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். We thank you, Lord, for this privilege to come to your presence, to read your word, to meditate on your word, to learn from your word. இது அப்படி எங்களோடு கூட பேசுகிறதற்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆலோசனைகளை தேவன் தருகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கரங்களில கொடுக்கிறோம் சுவாமி. நீர் பேசுகிறவர், நீரே பேசி எங்களுக்கு கற்றுக்கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாத்ராங்கமத்தின் புஸ்தகம் 2 23 வசனத்தில் நாம் வாசிக்கலாம். இந்த வசனம் நம்ம அடிக்கடி நம்ம படிச்சிருப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அடிமைத்தனத்தினாலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? யாத்ராகமம் 2:23 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாயிருந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are suffering as slaves. அடிமைகள் என்று சொன்னால் நமக்கு தெரியும், இவங்க விருப்பப்படி ஒன்றும் செய்ய முடியாது, இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்ய முடியாது, விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி இவர்கள் முறையிட்டுக் கொண்டிருக்கிறது, crying unto God to help, for help. இந்த எகிப்தினுடைய அடிமைத்தனம் அநேக நேரங்களில நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களும் என்ன பண்ண முடியாது, தங்களுடைய சொந்த முயற்சினால் பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களால அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியவே இல்லை. எவ்வளோ முயற்சி செய்யறாங்க, ஒன்றும் பண்ண முடியறத. அவங்க வாழ்க்கையில எதிர்காலம் என்று ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆல்மோஸ்ட் ஹேட் நோ ஃபியூச்சர். So they were struggling and they cried out to God. அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட எப்ப கூப்பிடுவோம்னா, எந்த முயற்சியும் நம்ம முயற்சி எதுவுமே ஆகலன்னு போது ஆண்டவரை நோக்கி கூடுவோம். அது மாதிரி இவர்கள் கதறி கொண்டு இருக்கிறார்கள். தேவ சமூகத்துல இந்த கதறல் போய் கேட்டது. கேட்டபோது தேவன் என்ன செய்தார், நமக்கு தெரிந்த சம்பவம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாரு, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஆட்டை எடுத்து அதை என்ன பண்ணும், அடித்து அதனுடைய ரத்தத்தை நிலக்கால்களில் நீங்க பூசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ ஏன் அதை செய்ய சொன்னார் அப்படின்னா, தேவன் அங்கே ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வர போகிறார். God is going to bring a judgment upon Egypt. எகிப்தின் மேல் நியாய தீர்ப்பு வரும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகள் அல்லது தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளை பாதுகாக்கும்படிக்கு அவர்களுக்கு ஒரு வழியை சொல்றார். அழிவு வரப்போகிறது, ஆனால் யார் விசுவாசித்து நான் சொல்லுகிறதை கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில அந்த அழிவு, அந்த பாதிப்பு அவருடைய வாழ்க்கையில வராது. அப்ப பாவத்தின் அடிமைத்தனத்துல இருக்கிற மனுஷன் தான் சொந்த முயற்சினால என்ன பண்ணாலும் அவனால நம்முடைய பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. Man in his own self efforts can never come out of sin, can never break the bondage of sin. That is why God sent his own son Jesus. இப்ப இந்த சம்பவத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா, வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் எக்ஸோடஸ் 12:13. யாத்ராகமம் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும், அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போகுவேன், நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். பட் த பிளட் ஆன் யுவர் ஹவுசஸ் வில் பி அ சைன் ஃபார் யுவர் ப்ரொடெக்ஷன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ரத்தம் உங்களுக்காக என்னவா இருக்கும், அடையாளமாக இருக்கும். என்ன சொன்னார் சொல்லுங்க, அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும், நான் ரத்தத்தை, அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். அவர் என்ன சொல்றார் ஆண்டவர், அவர் அவருடைய நியாய தீர்ப்பு வரும்போது எந்தெந்த வீட்டு வாசல்ல அந்த ரத்தத்தின் அடையாளம் இருக்குதோ அந்த வீட்டுக்குள்ள நியாய தீர்ப்பு வர்றதில்லை. When God comes to judge, all he wants to see is that blood on that house. என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையா இருக்கிறாங்க, சொந்த முயற்சினால் வெளியே வர முடியல. அப்ப ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு, ஒரு ஆட்டு எடுத்து அவரோட ரத்தத்தை நீங்க நிலக்கால என்ன பண்ணிருங்க, பூசிருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அன்றைக்கு இரவு நேரத்துல ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொடுக்கும் போது அங்கே ஆண்டவர் ஒவ்வொரு வீட்டையும் கடந்து போகும்போது எதை தான் பாக்குறாரு, நிலக்கால தான் பாக்குறாரு. நிலக்கால ரத்தம் இருக்கா, அடையாளம் இருக்கான்னு பாக்குறாரு. ஹி இஸ் லுக்கிங் ஒன்லி அட் த டோர் போஸ்ட். இது எதுக்கு அடையாளமா இருக்குது, நம்முடைய ரட்சிப்புக்கு அடையாளமா இருக்கிறது. நம்ம ரட்சிப்ப நம்மளால சம்பாதிக்கவே முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை எந்த மனுஷனும் தன்னுடைய சுய முயற்சிகளினால சம்பாதிக்கவே முடியாது. நோ மேன் கேன் பி சேவ் பை ஹிஸ் ஓன் எஃபர்ட்ஸ். நோ ஹியூமன் எஃபர்ட்ஸ் கேன் சேவ் அஸ் எக்ஸப்ட் த கிரேஸ் ஆஃப் காட், இன்டர்வென்ஷன் ஆஃப் காட். தேவன் அந்த காரியத்தை செய்யறாரு பாருங்களேன். இந்த சம்பவத்தை திருப்பி திருப்பி வாசிக்கும் போது ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். அந்த வீட்டுக்கு உள்ள ரத்தம் பூசப்பட்ட நிலக்காலுக்கு உள்ள இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்ட ஆண்டவர் பார்க்கவே கிடையாது. அவன் நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா அவன் எப்படிப்பட்டவன் ஆண்டவர் பார்க்கவே இல்லை. ரட்சிப்பு என்று வரும்போது ஆண்டவருடைய ரத்தத்தினால், விசுவாசத்தினாலே யார் அவங்க வீட்டுல அந்த ஆட்டின் ரத்தத்தை பூசி இருந்தார்களோ அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள். அதான் வேதத்தினுடைய சத்தியம். அப்ப ரட்சிக்கப்படும் போது தேவன் என்ன செய்யறாரு, உங்களுடைய கடந்த காலம், உங்களுடைய பாவ வாழ்க்கையை பாக்குறது இல்ல, பிதாவாகிய தேவன் இயேசுவின் மேல் நீங்க விசுவாசம் வைத்திருக்கிறீங்களா அப்படிங்கறத மாத்திரம் தான் தேவன் பார்க்கிறார். God only looks at your faith on Jesus. இயேசுவின் மேல் உங்களுடைய விசுவாசத்தை அவர் பார்க்கும் போது உள்ள வந்து உங்க கடந்த வாழ்க்கையெல்லாம் இப்படி இருக்குதே, பழைய வாழ்க்கை இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கறதே கிடையாது. ஏன் என்று சொன்னால், அவர் பார்ப்பதெல்லாம் அந்த பாவத்துக்கான பரிகாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவர் மேல் நீங்க வைக்கிற விசுவாசம் இருக்குதான்னு பார்த்தாருனா நம்ம மேல என்ன பண்றதில்ல, தண்டனையை ஆண்டவர கொண்டு வர்றது இல்ல. நீங்க வேதத்துல வாசிக்கும் போது இஸ்ரவேல் புறப்பட்டு வெளியே வந்த போது எகிப்தியரும் கொஞ்சம் பேர் வந்தாங்க, along with Egypt, along with the children of Israel, there were some Egyptians who also believed. அவங்களும் விசுவாசித்தாங்க. நான் விசுவாசிக்கிறேன், அவர்களும் ஒரு ஆட்டை அடித்து ரத்தத்தை பூசி இருப்பார்கள், அந்த வீட்டிலும் மரணம் ஏற்படாமல் இருந்திருக்கும். அவர்கள் அதனால ஆண்டவர் மேல விசுவாசித்து அவங்களும் என்ன பண்றாங்க, புறப்பட்டு வர்றாங்க. ரட்சிப்பு அப்படிதான். Salvation is like that. வாசிங்க எபேசியர் 2 அதிகாரம், Book of Ephesians. எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனம், Ephesians chapter 2 verse 8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஓகே, வசனம் அழகா சொல்லுது பாருங்களேன், கிருபையினாலே, பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் யுவர் ஃபேத், யூ ஹேவ் பீன் சேவ்ட். நாம ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய கிருபை, ரெண்டாவது நம்முடைய விசுவாசம். அந்த ரட்சிப்புக்காக நம்ம ஒண்ணுமே செய்யல. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒண்ணுமே செய்ய முடியல. அவங்க ரட்சிப்புக்காக என்ன செய்ய முடிஞ்சது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க பலனற்றவர்களா இருக்கிறாங்க. அப்ப பாவத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டுக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு விலை கிரயத்தை கொடுக்கிறாரு, அதனாலே நம்மை மீட்டுக் கொண்டார். 9 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், வெர்ஸ் 9, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. திஸ் இஸ் நாட் பை ஒர்க்ஸ், திஸ் இஸ் நாட் பை ஒர்க்ஸ். நம்முடைய ரட்சிப்பு தேவன் முழுசுமே தேவனுடைய காரியம் தான். அவர் சால்வேஷன் இஸ் டோட்டலி ஃப்ரம் காட். நாம செய்யறதெல்லாம் விசுவாசிக்கிறோம், வித் அவர் ஹார்ட் வி பிலீவ். அதன் மூலமா நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணிட்டாரு, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். இது செஞ்சது முழுசும் யாருதான், ஆண்டவர் தான். இவங்க எந்த பலனும் கிடையாது, ஒண்ணும் செய்ய முடியாது. தேவன் மகிமையாய் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கடைசியாக முதற்பேரானவர்களை அடித்து, ஏன் அவருடைய முதற்பேரானவனை அடிமைப்படுத்தினார்கள் என்பதனாலே தேவன் அங்கே அவர்களை வல்லமையான கரத்தினாலே வெளியே கொண்டு வந்துட்டார். இப்போ வனாந்திரத்துக்குள்ளே வந்த பிறகு ஆண்டவர் உங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறார். As long as they were under slavery, when they were covered on the blood, God did not look at each an individual, his life, his past, all that. All God wanted to see was the application of blood by faith. ஆண்டவர் எதிர்பார்த்தது ஒண்ணுதான், விசுவாசித்து ரத்தத்தின் அடையாளம் அங்கு இருக்கணும். ஆனா வெளியே வந்த பிறகு பாருங்களேன், ஆண்டவர் உங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனிக்க ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நிறைய போதனைகள் எப்படி இருக்குதுன்னா, நீங்க எப்படினாலும் வாழலாம், ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டாருங்க, கிருபையின் காலம், நீங்க எப்படினாலும் இருக்கலாம் அப்படிங்கிற போதகம் அதிகம் அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறதுனால நிறைய விசுவாசிகள் விசுவாசத்தை இழந்து போறாங்க. Many believers are losing their faith because it is being taught that everything is covered by the blood of Jesus. You can do whatever you want. In the Egypt, அடிவைத்தன சம்பவம் வந்து அழகா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைக்கும் போது என்ன சொன்னாரு? பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்துக்கு உன்னை நானு கொண்டு போவேன். இப்ப நம்மளையும் கர்த்தர் என்ன அழைத்து இருக்கிறார்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்? உன்னை கொண்டு போவேன் அப்படின்னு கர்த்தர் நம்ம அழைத்து இருக்கிறார். மனம் திரும்பணும். கர்த்தர் பேர் விசுவாசம் வைத்தோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விசுவாசம் வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்டார்டட் த வாக் ஆஃப் ஃபேத். இந்த விசுவாச வாழ்க்கையை ஆரம்பிச்ச பிறகு நம்மளுடைய ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கவனிச்சுட்டே இருக்கிறார். காட் இஸ் வாட்சிங் எவ்ரி திங். ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். வாசிங்க யூதாவின் புஸ்தகம், யூதாவின் புஸ்தகம் 1 5 வசனம், புக் ஆஃப் ஜூட் சாப்டர் 1:5. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை கர்த்தர் என்ன பண்ணாரா? ஏன் அவர் தான் ரட்சித்தாரு. ஆனா வசனம் என்ன சொல்லுது? விசுவாசியாதவர்களை தேவன் என்ன பண்ணாரா? அழித்தார். இது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. ஆண்டவர் தானே நம்மளை ரட்சித்தார், அவர் தானே பெரிய காரியத்தை செய்து நம்மளை வெளியே கொண்டு வந்தார். அப்படி வெளியே கொண்டு வந்தவர்களை வசனம் சொல்லுது தேவன் அழித்தார். காரணம் என்ன? அவர்கள் விசுவாசியாமற் போனார்கள். நாம இந்த ஓட்டம் இருக்கு பாருங்களேன், இந்த ஓட்டத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகள் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாய் ஓட வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்ன, போதனைகள் அப்படி இருக்குது எல்லா இடத்துலயும். தேவன் கிருபையா இருக்கிறார், தேவன் இரக்கமா இருக்கிறார், ஏ தேவன் தயவா இருக்கிறார். காட் இஸ் அ காட் ஆஃப் கிரேஸ், காட் இஸ் அ காட் ஆஃப் லவ், எஸ். ஆனால் அவர் நீதி உள்ள தேவனா இருக்கிறார். இஸ் அ காட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் ஆல்சோ. அவரால் பாவத்தை கண்டு தண்டிக்காமல் இருக்கவே முடியாது. நம்ம என்ன நினைக்கிறான்னு நம்ம நினைச்சுக்கலாம். யூதா எழுதுறாரு பாருங்களேன். இது யார் எழுதுனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ஒன்று விட்ட சகோதரன், அவர் பேரு யூதா. அவர் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு அப்படின்னு சொல்லி நீங்க வாசிட்டீங்கன்னா, 2 அழைக்கப்பட்டவர்களுக்கு, ஹீ ஸ்பீக்கிங் டு தோஸ் ஹாஃப் பிரதர் ஆஃப் ஜீசஸ் இஸ் ஜூட். And he is speaking to those who are called out. அழைக்கப்பட்டவர்கள், இது வந்து வெளியே உள்ளவர்களுக்கு எழுதப்படல, சபையில உள்ளவர்களுக்கு அவர் எழுதுகிறார். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். நாம் எப்படி அழைக்கப்பட்டோம், எகிப்திலிருந்து எப்படி இஸ்ரவேல் ஜனர் கர்த்தர் அழைத்தாரோ, அதுபோல உங்களையும் என்னையும் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அவரே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த விசுவாச ஓட்டத்துல ரொம்ப ஜாக்கிரதையா நாம் ஓட வேண்டி இருக்கிறது. அதனாலதான் இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவர் சொல்லுகிறார் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? அழைக்கப்பட்டவர்களுக்கு. He is talking to those who are called. இப்ப என்ன ஆயிடுச்சு? சபையில ஒரு சிலர் பக்கவிதமாய் நுழைந்தார்களாம். வாசிங்க 1:4 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். Some have crept into the church. அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, சில வித்தியாசமான போதனைகள் சபைகளுக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? வர ஆரம்பிச்சிருச்சு. வாசிங்க அது என்னன்றதை விளக்கி சொல்லுகிறார். யூதாவின் புஸ்தகம் 1:11. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இப்போ இந்த பிலேயாம் என்ற மனுஷனை குறித்து நமக்கு தெரியும். யூ நோ அபவுட் திஸ் மேன் கால் பேலம். அவனை மோவாபிய ராஜா கொண்டு வர்றான். எதுக்கு கொண்டு வர்றான்? தேவன் ஆசீர்வதித்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்பதற்காக. ஆரம்பத்திலேயே நோக்கம் தெளிவா இருக்கு. ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் ஆர் வெரி கிளியர். தேர் இஸ் நோ ஆம்பிகுட்டி. எதுக்காக கூப்பிடுறான்? ஒரே காரியம் தான், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும். பிலேயாமுக்கு நல்லா தெரியும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த மாத்திரத்துல இவன் என்ன சொல்லிருக்கணும்? முடியாது, வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா யார் ஆசீர்வதித்தாரோ அவர்கிட்டயே போய் அவனே கேட்கிறான், ஆண்டவரே நான் போட்டுமா வேணாமான்னு கேட்கிறான். நிறைய நேரங்கள்ல நமக்கு ஆரம்பத்திலே தெரியும், ரைட் இன் த பிகினிங் வி நோ தட் திஸ் இஸ் நாட் அ ரைட் பர்சன். இந்த சரியான நபர் அல்ல, இவர்களோடு ஐக்கியம் வைக்க கூடாது என்று நமக்கு நன்றாய் தெரிந்தும் அநேக நேரங்களில் நான் ஜெபம் பண்றேன். நிறைய பேருடைய ஜெபம் அப்படிதான் இருக்கு. தேவ சித்தத்தை அறிந்தும் இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். வசனத்துல என்ன சொன்னாரு, விசுவாசி அவிசுவாசி இணைக்கப்படவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் விரும்புற ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன், நீங்க எனக்கு ஏதாவது சொல்லுங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, எதுக்காக ஜெபம் பண்ணுன்றது இருக்குது, எதற்காக நாம ஜெபிக்கணும், எந்த காரியங்களை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும், எந்த காரியங்கள் வேதத்துல திட்டமும் தெளிவுமா எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்தை கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் மாத்தி பேசவே மாட்டார். ஏன் என்று சொன்னால் அவர் வார்த்தையிலே மாறாத தேவனா இருக்கிறார். ஒன் சொல்லிட்டாருனா வேண்டாம் சொல்லிட்டாருனா திருப்பி திருப்பி நம்ம அவர்கிட்ட போயிட்டு கேட்டேன் ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன அர்த்தம், நீங்க நிறைய பேர் அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை இந்த வேதத்துல எழுதி நமக்கு கொடுத்து விட்டார். சில காரியங்கள் நமக்கு வந்து ஒரு வேலை, இந்த வேலை இந்த வேலையில எடுக்கலாமா இந்த வேலை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்டா அர்த்தம் இருக்கு. ஆனா அவிசுவாசியோட பிணைக்கப்படுகிற விஷயம், இந்த விஷயத்துல நம்ம போய் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் செய்யட்டுமா, ஆண்டவரே நீங்க எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, எத்தனை முறை கேட்டாலும் ஆண்டவருடைய பதில் ஒண்ணுதான் இருக்கணும், அவிசுவாசியோடு நீ பிணைக்கப்படவே கூடாது. There is no second opinion. நமக்கு அது ரொம்ப இஷ்டம். இப்போ இல்ல மருத்துவர் ஒரு மருத்துவர்கிட்ட போவாங்க, போயிட்டு செக் பண்ணிட்டு டாக்டர் வந்து ஒரு பிரஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி கஷ்டம் இருக்குங்க, இந்த மருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொன்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல சொல்லுவாங்க, ஐ வாண்ட் டு டேக் அ செகண்ட் ஒப்பீனியன், நான் திருப்பி ரெண்டாவது ஒரு கருத்து கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி வேற ஒரு டாக்டர்கிட்ட போவாங்க. எதுக்கு, இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு, either to confirm it or to refute it. ஆனால் வேத வசனத்திலே தேவன் எவைகள் கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ அவர் ஒன்ஸ் கூடாதுன்னு சொல்லிட்டா அது கூடாதுதான். இவன் நல்லா தெரியுமே, தேவன் இவனோடு கூட பேசி இருக்கிறாரே, இவன் எவ்வளவு விசேஷமான ஒரு மனுஷன் பாருங்க, இவன் யார ஆசீர்வதிக்கிறானோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எவன் சபிக்கிறானோ அவங்க சபிக்கப்பட்டவர்கள். அத்தனை கிருபை பெற்ற ஒரு மனுஷன் இடத்துல ஒரு குரூப் வந்து பேசுறாங்க, பேசுற உடனே என்ன சொல்லியிருக்கணும், உங்ககிட்ட எனக்கு எந்த பேச்சும் வேண்டவே வேண்டாம். I will not have anything to do with you. சொல்ல முடியல. இவன் அங்கே அவர்களோடு கை கோக்குறதை நாம் பார்க்கிறோம். பிள்ளையாம் யாரோட கை கோக்குறான், மோவாபியரோடு கை கோக்குறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நமக்கு எங்க அசோசியேஷன் எங்க இருக்கு, நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எங்க இருக்கு அப்படிங்கறத ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பேர் தவறான இந்த ஐக்கியத்தினாலே கெட்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். இவர் சொல்றாரு பாருங்க, யூதா சபைக்கு பேசும்போது சிலர் பக்க வழியாய் வந்து அவர்கள் எதை போதிக்கிறார்கள், பாலாமினுடைய பிள்ளையாமினுடைய எதை போதிக்கிறாங்க, வஞ்சகத்தை அவர்கள் போதிக்கிறார்கள். He is talking about the error of Balaam. மூணு காரியங்களை உங்களுக்கு சொல்ல போறோம் பாருங்க. இந்த பிள்ளையாம் என்ற மனுஷன் ஒரு சாதாரணமான மனுஷன் நம்ம நினைக்க கூடாது. மூன்று முறை சபைகளுக்கு எழுதும் போது ஆண்டவர் இவனை குறித்து மென்ஷன் பண்ணி அதுக்கு எச்சரிக்கையாருங்கன்னு சொல்றேன். ஆனா மூணு முறை சொல்லும் போது மூணு வித்தியாசமான காரியங்களை சொல்றேன். முதலாவது என்ன சொல்றார், பிள்ளையாமனுடைய வஞ்சகம், எரர். வாட் இஸ் தி எரர், அவனுடைய வஞ்சகம் என்ன, அவன் யாரோடு கை கோர்க்க கூடாதோ அவர்களோட அவன் என்ன பண்ணிட்டான், கைகளை கோர்த்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். சில நேரங்களில் சிலருக்கு ஆண்டர் கொடுத்த கிருபை உடனே எடுக்க மாட்டார். When God gives somebody a gift, he will not just remove it just like that. பிள்ளையாமட்ட ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, போகக்கூடாது சொல்றாரு, திரும்ப தொடர்ந்து போறான். ஆனாலும் பாருங்களேன், அந்த கடைசியில் நடந்த சம்பவம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் நம்பர்ஸ் சாப்டர் 23 அண்ட் வெர்ஸ் 12, 23 அதிகாரம் 12 வசனம். எண்ணாகமம் 23 அதிகாரம் 12 வசனம். அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்வது என் கடமை அல்லவா. I must say, Numbers 23:12, I must say what the Lord tells me to say. இவ்வளவு அழகா சொல்றான், இவ்வளவு அழகா பேசுறான். அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் இவன் மோவாபியரோடு கை கோத்த பிறகு கூட கர்த்தர் வாயில வார்த்தைகளை என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு விளங்குது, விளங்குனவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Even after he has a wrong association, his gift has not been recalled by God. God is still putting words in his mouth. இன்னும் ஆண்டவர் அவன் மூலமா என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனா நாம இதுல ஜாக்கிரதை, எங்க மாட்டிக்கிறோம், இங்கதான் மாட்டிக்கிறோம். தேவனுடைய சித்தத்துக்கு விலகி போயிட்டாங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை தானே பேசுறாங்க, அதனால இவங்க ஆண்டவரோடு இருக்கிறார்கள் என்று நினைத்து அவர்களோட ஐக்கியம் வைத்துக் கொள்கிறோம். அந்த ஐக்கியம் என்ன பண்ணுது, நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போடுகிறது. இன்றைக்கு பலவிதமான துருபதேசங்கள் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நிறைய துருபதேசங்கள். வசனம் அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறது? அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாதுன்னு மட்டும் வசனம் சொல்ல, அவங்களுக்கு வாழ்த்துதல் கூட சொல்லக்கூடாது. ரொம்ப தெளிவா இருக்குது வசனம். அவங்களுக்கு வாழ்த்துதல் கூட சொல்லக்கூடாது. இன்றைக்கு துர் உபதேசத்தை சொல்லுகிறவர்கள் நிறைய பெருகிட்டாங்க. அவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அவிசுவாசியை போய் பார்க்க மாட்டாங்க. யாரதான் டார்கெட் பண்ணுவாங்க தெரியுமா? விசுவாசத்துல இருக்கிறவர்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, அவர்கள் தங்களுடைய துருபதேசத்தை நல்ல உபதேசத்தை போல அவர்கள் காட்டுவார்கள். Wrong a person who follows a wrong doctrine will never show that he believes in something different from what is written in the Bible. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக. நிறைய நாட்கள் என்ன சொல்லுவாங்க, நான் போய் அவங்கள்ட்ட பேசி விளக்கி சொல்லுவேன், ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்காரா, அவங்களோட பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு விளக்கி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு, இல்லையே நீ அவனுக்கு வணக்கம் கூட சொல்லாதவங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களோடு எந்த சம்பந்தமும் நீங்க கலக்கவே கூடாது என்பதுதான் வசனத்தினுடைய திட்டமும் தெளிவுமான ஆண்டவருடைய ஆலோசனை. இட் இஸ் காட்ஸ் கவுன்சில் தட் வி ஹாவ் நத்திங் டு டூ வித் சச் கைண்ட் ஆஃப் பீப்புள். இன்னைக்கு அவங்க என்ன கொஞ்சம் அப்படியே ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கேட்கணும், அது எப்படிப்பட்ட உபதேசம்? What is the kind of doctrine that they follow? அவங்க பின்பற்றுகிற உபதேசம் என்ன என்பதை அறியாமல் நம்ம போய் உட்கார்ந்தோம்னா, ரெண்டு வாரம் உட்கார்ந்தோம்னா இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க. அடிப்படையே நமக்கு ஷேக்கர். நிறைய வேத புஸ்தகங்கள் இருக்கிறது, வித்தியாசமான மொழிபெயர்ப்புகள், there are lot of translations available today. அந்த அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ்ல எது ரைட் எது தப்பு தெரியல. ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ஸ் டோட்டலி ராங். அவர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினர் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்காங்க பைபிள அவங்களுக்குன்னு. அப்ப அவங்களுடைய டாக்டர்னு எம்பசைஸ் பண்ற மாதிரி பைபிள டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட மொழிபெயர்ப்பு என்னன்னா, நியூ வேர்ல்டு டிரான்ஸ்லேஷன், புதிய உலகம் மொழிபெயர்ப்பு. ஐ திங்க் தமிழ் அப்படிதான் நினைக்கிறேன், சரியா தெரியல. நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன் சொல்லி அந்த டிரான்ஸ்லேஷன் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யோவான் 1:1 நமக்கு எல்லாரும் தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, வார்த்தை In the beginning was the word was with God, the word was God. இதுதான் வந்து சரியான மொழிபெயர்ப்பு. ஓகே, ஆனால் அந்த ஒரு மொழிபெயர்ப்புல மட்டும் ஆதியிலே வார்த்தை இருந்து, வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, வார்த்தை ஒரு தேவனா இருந்தது. என்ன டிஃபரன்ஸ்? ஒரு அப்படிங்கறது மட்டும் அங்க சேர்த்துட்டாங்க. டோட்டலா அர்த்தமே என்ன ஆயிருது? மாறி போயிரு. ஆங்கிலத்துல சொல்லணும்னா அப்படின்னு சொன்னா, the beginning was the word was with God, the word was a God. அவன் முற்றிலுமாக அதனுடைய அர்த்தம் மாறி போய்விட்டது. அப்ப நாம எவ்வளவு ஜாக்கிரதையா அந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கவனமாய் நடக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். எந்த வித அப்படி அப்படி தவறான உபதேசம் தெரிஞ்சுட்டா நட்பு கூட தவிர்த்துருங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட நீங்க எந்த விதமான நட்பு கூட என்ன பண்ண வேண்டாம், வைக்கவே வேண்டாம். அவங்க என்ன நினைப்பாங்க, என்னவோ நினைச்சிட்டு போட்டோம். எது ரொம்ப முக்கியம்? நம்முடைய ஆத்ம ரட்சிப்பு மிக மிக முக்கியமான காரியம். இங்க பிள்ளையம்மை குறித்து சொல்லப்படுகிறது, அவனுடைய வஞ்சகம் என்ன? வசனத்தை தேவன் ஆசீர்வதித்தவர்களை சபிப்பதற்கு ஒரு கூட்டம் எழும்புகிறது. அந்த கூட்டத்தில் இவன் போய் கை கலக்க ஆரம்பிக்கிறான். அதுதான் அவனுடைய வஞ்சகம் என்று வேதம் சொல். தட் இஸ் தி எரர் ஆஃப் பேலம். வாசிங்க 2 யோவான் புஸ்தகம், 2 ஜான். 2 யோவான் புஸ்தகம் 1 அதிகாரம் 10 வசனம், புக் ஆஃப் 2 ஜான் சாப்டர் 1:10-11. சாரி, 2 யோவான் 1:10. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால். அப்போ இந்த உபதேசம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், என்ன சொல்றாரு? அவனே உங்க வீட்டில் somebody brings another doctrine other than this. Don't let him inside your house. உங்க வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க. அப்புறம் அவனுக்கு வாழ்த்துதல் கூட சொல்லுவாங்க. Don't greet him also. Don't even greet him. That is what the Bible tells us. அப்படின்னா அவங்களோட எந்த விதமான ஐக்கியமும் நான் என்ன பண்ணக்கூடாது, வைத்துக் கொள்ளவே கூடாது. இந்த நாட்களிலே நிறைய பேர் அப்படிப்பட்ட ஐக்கியங்களிலே மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் மாட்டிட்டு இருக்கிறார். அவங்க உள்ள வந்தா என்ன செய்வாங்க? நமக்கு இருக்கிற விசுவாசத்தை அற்றுப்போக பண்ணுவார்கள்.
1: They will spoil your faith, contaminate your faith.
0: அவரை நம்மளால எதுவுமே தெளிவா யோசிக்கவே முடியாது. ஒரு நல்ல ஒரு விசுவாசி, நல்ல ஒரு பிலீவர், ஒரு அருமையான ஒரு மனுஷன், அவ்வளவு ஆண்டவருக்குள்ள இருந்த ஒரு மனுஷன், அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு மனுஷன் வந்துட்டே இருந்தார். அப்ப நான் கேட்டேன், ஏன் அடிக்கடி நீங்க அவரோட நான் பாக்குறேன், ஏன் இந்த மாதிரி அவரோட பேசுறீங்க? இல்ல இல்ல, அவரு சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கிறாரு. நான் அவருக்கு காஸ்பல் சொல்லிட்டு இருக்கிறேன், கொஞ்ச நாள்ல பாருங்களேன் அவர் ஆண்டவருக்குள்ள வந்துருவாரு அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நாள்ல பார்த்தா இவரு அவருக்கு சூழ்ச்சி சொல்றாரு, அவரு இவருக்கு சூழ்ச்சி சொல்றாரு. ஆனா நான் அப்சர்வ் பண்ண காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அவர் இப்படிப்பட்ட தவறான உபதேசத்துல போவதற்கு முன்பதாக அவர் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாரும் அவர்கிட்ட வந்து பேசுவோம். எவ்ரிபடி யூஸ் டு கம் அண்ட் டாக், இஸ் சோ லவ்விங், அவ்வளவு அன்பா இருப்பார். யார் வந்து பேசினாலும் எங்க ரெண்டு நாள் வரல, அம்மா கூட அப்படியா, என்ன பண்ண ஏது பண்ண, ரொம்ப அன்பா விசாரிப்பார், உண்மையா விசாரிப்பார். இஸ் ட்ரூ லவ் வித் இன் ஹிம். அவர் சொல்லுவார், என்ன இது மருந்து இருந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கிவ் சம் மணி ஆல்சோ. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இதுல போய் மாட்டின பிறகு அவரே சந்திச்சேன். இதே மாதிரி ஒரு சம்பவம், இன்னொருத்தர் வந்து அவர்கிட்ட வந்து பேசுறாரு டாக்டர், ரொம்ப அவரே வாலண்டியரா வந்து இன்னொருத்தர் வந்து பேசுறாரு, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை வீட்டுல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படியா அப்படியா, சரி சரி சரி அப்படின்ட்டாரு. அவன் போன பிறகு சொல்றாரு, இவனுக்கு இதே வேலை, ஏதோ ஒரு பொய் சொல்லி ஏதாவது நம்மகிட்ட காசு. பாருங்க அந்த இருதயம் எவ்வளவு லகுவா இருந்த இருதயம் எவ்வளவு கடினமான இருதயமா மாறிச்சு பாத்தீங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது, உபதேசத்துல கோளாறு அவர்களுடைய குணாதிசயத்தை மாற்றி விடுகிறது. அதாவது இன்னைக்கு நம்ம எங்க ஐக்கியம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம சும்மா சொல்லலாம். இந்த தவறான உபதேசக்காரங்க யாருமே ஆமா நான் தப்பான உபதேசத்துல இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் யூ லேர்ன் தட் தே வில் நெவர் அக்செப்ட் தட் தே ஆர் ஃபாலோயிங் அ ராங் டாக்டரின் பிகாஸ் டு தேர் கான்சியன்ஸ் இட்ஸ் அ ரைட் டாக்டர். அவர்களை பொறுத்த வரைக்கும் சரியான உபதேசம், நமக்கு தெரியும் தவறுன்னு சொன்ன நம்ம என்ன பண்ணிருந்தோம், விலகி போக வேண்டும் என்றுதான் தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அதே மாதிரி பாருங்க, பேதுருவும் அவர் எழுதும் போது இதே பிழையாமை குறித்து திரும்பவும் எழுதுகிறார். வாசிங்க, ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் செகண்ட் பீட்டர் ரெண்டாம் அதிகாரம் 15 வசனம். ரெண்டு பேதுரு ரெண்டாம் அதிகாரம் 15 வசனம். அதுக்கு முன்னாடி நான் திருப்பி அந்த பழைய வசனத்தை மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன் பாருங்களேன். ரெண்டு யோவான் 1:11 அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். Why he says we should not even greet them? He says whoever greets him shares the evil things he is doing. இது நமக்கு மிக மிக பெரிய ஒரு எச்சரிப்பு இல்ல. அவங்க தப்பு செய்யறாங்க, நாம என்ன பண்றோம் அவங்களுக்கு? வணக்கம் தான் சொல்றோம். வணக்கம் சொன்னாலே வசனம் என்ன சொல்லுது, அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு நம்மள என்ன ஆயிடுறோமா? பங்குள்ளவர்களா. ஒருவேளை நமக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரீமா தெரியும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா நமக்கு தெரியும், என்னங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க, ஒரு மனுஷனுக்கு நான் வாழ்த்து கூட சொல்லக்கூடாதா, பிரேசுலார் கூட சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லக்கூடாது தெரியுமா? அவனுடைய லார்டு வேற, நம்மளுடைய லார்டு வேற. அதனால தான் சொல்றாரு, நீ பிரேஸ் லார்ட் சொல்லாத, அவனை கிரீட்டே என்ன பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் உங்களுக்கு இந்த இந்த விளக்கம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம போனோம்னா சில வியாதிகள் ஹைலி கண்டேஜியஸ், தொத்து வியாதியில சில வியாதிகள் எப்படிப்பட்டதா இருக்குது, ரொம்ப ஈஸியா பரவக்கூடியதா இருக்கு. அந்த வார்டில் நீங்க ஒருத்தரை பார்க்க போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க இந்த டாக்டர்ஸ்? என்ன பண்ணுவாங்க, மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமா அவங்களை பார்த்தாலே வித்தியாசமா இருக்கு, என்னங்க ஒரு இதுக்கு ஃபிளைட் ஏறுற மாதிரி இருக்கிறாரு, அஸ்ட்ரோநாட் மாதிரி இருக்கிறாரு, அப்படிலாம் பயங்கரமா எல்லாம் போட்டிருப்பாங்க. என்ன காரணம் சொல்லுங்க, அந்த வியாதி இவர்களை தொடக்கூடாது. அதை விட இது ரொம்ப பயங்கரம். ஆண்டவருடைய பிள்ளைங்க இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், அப்படிப்பட்ட நபர்களோடு நமக்கு எந்த ஐக்கியமும் வைக்கவே கூடாது. பி வெரி கேர்ஃபுல் பிகாஸ் இட் இஸ் ஹைலி கண்டேஜியஸ். சில அந்த துருபதேசத்தினுடைய ரூட் எல்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னா அவங்க தே ஆர் இன்டு ஹிப்னாட்டிசம், தே ஆர் இன்டு மைண்ட் கண்ட்ரோல், அவங்க மனதை கட்டுப்படுத்துகிறவர்களா இருப்பாங்க. சில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலர் போய் மாட்டிக்குவாங்க பாருங்க, அவர் என்ன சொல்லாரா தான், உக்காரனா உக்கார நில்லுனா நில்லு, அவங்களால நிதானிச்சு புரிஞ்சுக்கவே முடியாது. சோ இதுல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பேதுரு எழுதுறாரு பாருங்க, வாசிங்க ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் 2:15 செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விழுங்கினார். சொல்லுங்க, ஹேவிங் forsaken a right way they did go astray, having followed in the way of Balaam the son of Beor, who a reward of unrighteousness
1: did love. Inge Pedro sabaiku eludrar enna eludrar theriyuma sabaiku ulla ulla ungalku neenga echirikkaya irunga avanga eppadi pattavangala irukranga appdin sonna semmayana valiye vittu thappi they missed the good way nalla valiye vittu thappi enga poitaangala பிளேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றத நாம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தவறான நோக்கங்கள். இதுல முதல்ல என்ன பார்த்தோம்? பிளேயாமினுடைய வஞ்சகம் இல்லையா, எரர் ஆஃப் பேலம். இங்க என்ன சொல்றாரு? பிளேயாமினுடைய வழி, the way of பேலம். இது என்ன அப்படின்னு சொன்னா தவறான நோக்கங்கள். ஆண்டவர் ஒருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணிருந்தோம்? வேண்டாம்னு விட்டுருணும். பாசிங்க எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22:20 நம்பர்ஸ் சாப்டர் 22:20 இரவிலே தேவன் பிலேயாமினிடத்தில் வந்து அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ. ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு? பிலேயாம பார்த்து நீ திருப்பி வந்து கூப்பிட்டாங்கன்னு நீ என்ன பண்ணு? போ. இப்போ கமன் ஆஸ்க் யூ கோ. வாசிங்க 22 வாசிங்க. அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதவனானவர் வழியிலே அவனுக்கு எப்படி நின்னாரா? ஏ, கர்த்தர் தானே போக சொன்னாரு, ஆண்டவர் தானே போக சொன்னாரு. God himself asked him to go and now God is standing as an adversary. ஏன்? ஏன்? சில நேரங்களில் ரொம்ப அடம் பிடிச்சு கேட்டா ஆண்டவர் சரின்றவர், எனக்கு இதுதான் வேணும், தப்புன்னு தெரியும், இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? சரி போ அப்படின்றாரு. போன்னு ஒரு பக்கம் அனுப்பிச்சுட்டு இன்னொரு பக்கம் தூதனை முன்னாடி கொண்டது நீக்க வச்சிருவாரு. நம்ம ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நிதானித்து இந்த விசுவாசம் வாழ்க்கையில நடக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நோக்கங்கள் சரியா இருக்க வேண்டும். இதே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்க. He is asking God, he is praying to God. பிள்ளையம் வந்து நான் போவேன், நான் பேசணும் வரல, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் போறேன், ஆண்டவரே என் திருப்பி வந்திருக்கான், நான் போலாமா வேண்டாமா கேட்டே இருக்கான், ஆண்டவர்கிட்ட திருப்பி திருப்பி திருப்பி கேட்டிருக்கான். ஆண்டவர் சொல்ல சரி போ அப்படின்றாரு. ஏன்? இவனுடைய நோக்கம் முற்றிலும் தவறா இருந்ததினாலே அங்கே ஆண்டவர் தூதனை கொண்டு வந்து முன்னாடி என்ன பண்றாரு? நிறுத்தி வைக்கிறார். God sends his angel to stand in front of him not as a friend but as an adversary. இவனுக்கு எதிராளியாக, அந்த வசனத்தை வாசிங்களே, அவனுக்கு எதிராளியாக தேவன் நின்றார். சில நேரங்கள்ல தீர்க்க தரிசனங்களை வரும் பாருங்க, நம்மளே மெனக்கெட்டு வந்து சொல்லுவாங்க, உங்களை பத்தி தேவன் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்தாரு. நிதானிக்கணும், இது யார்கிட்ட இருந்து வருது? தீர்க்க தரிசனங்கள் தவறல்ல, ஆனால் தீர்க்க தரிசனங்கள் வரும்போது நிதானிக்கணும். வேர் இஸ் இட் கமிங் ஃப்ரம்? யார் இடத்துல இருந்து இது வருகிறது? என்ன நோக்கத்துக்காக வருகிறது? ஏன் கூப்பிட்டு சொல்றாங்க? சில காரியங்கள் எல்லாம் யோசித்து பார்க்கும்போது ஏதோ ஒரு தவறான நோக்கத்தோடு இந்த காரியங்களை செய்கிறவர்கள் உண்டு. நம்ம நோக்கம் எப்பவுமே நேரா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க இதுல கவனமா இருக்கணும். நம்முடைய நோக்கங்கள் எப்பொழுதுமே நேரா இருக்கணும், ஸ்ட்ரைட்டா இருக்கணும். தவறான நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. நெவர் ஹாவ் அ ராங் மோட்டிவ் ஃபார் எனி திங் யூ டூ இன் யுவர் லைஃப். சிலர் இந்த ஊழிய பிகினிங்ல இருந்து நான் பார்த்திருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஞானஸ்தான ஆராதனைக்கு நம்ம போறோம். போகும்போது சப்போஸ் ஒருத்தர் நான் கூடி ரெகுலரா போயிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது முறை போகும்போது இவரை நான் விட்டுட்டேன், இன்னொருத்தரை கூப்பிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவர் மனசுல என்ன ஆயிரும்? சார், இப்ப நம்மள என்ன பண்றது இல்ல, கூப்பிடுறது இல்ல. சரி, நம்மள கூப்பிடுறது இல்ல, ஐயோ போனாங்களா, ஆண்டவருக்குள்ள இவங்க ஞானத்தை எடுத்தாங்களா, சந்தோஷம் அப்படின்னு நினைக்காம என்ன செய்ய முற்படுவாங்க அப்படின்னு சொன்னா, யார் கூட போறாங்களோ அவங்க இனி என்ன பண்ணக்கூடாது, கூட போக கூடாது. அதை எப்படியாவது என்ன பண்ணணும், தடுத்து நிறுத்து. அப்போ அங்க என்ன வந்துருது? நோக்கங்கள் தவறாக போய்விடுகிறது. யுவர் இன்டென்ஷன் பிகம்ஸ் ராங். நாம பழகிறது பேசுறது எல்லாமே பிரைஸ் லார்ட்ன்னு சொன்னா கூட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கோம், இவங்களை எப்படியாவது விசுவாசத்துல இருந்து என்ன பண்ணணும், தட்டி விட்டுறணும். நம்மள விசுவாசம் நம்மளை விசாரிக்கிறது கூட அந்த நோக்கத்தோட தான் விசாரணையே இருக்கும். எப்படி இவங்க மைண்ட பாய்சன் பண்ணலாம், எப்படி இவங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம். ஒரு காரியத்தை நல்லா கவனிச்சுக்கணும், மனுஷன் நம்மளுடைய செயல்களை பார்க்கிறார். மேன் இஸ் லுக்கிங் அட் அவர் ஆக்ஷன்ஸ். ஆனால் தேவன் நம்முடைய இறுதிச்சு ஆராய்ந்துப்பார். ஹி லுக்ஸ் அட் அவர் இன்டென்ஷன்ஸ். நம்முடைய நோக்கங்களை தான் தேவன் பார்க்கிறார். ரொம்ப முக்கியமான நம்முடைய நோக்கங்களை தேவன் பார்க்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். இப்ப அஞ்சு பேர் ஆண்டவருடைய பந்தி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு காரணத்தினால அஞ்சு பேர்ல ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தர் அதுல இன்க்ளூட் பண்ணா விட்டவர் என்ன என்ன செய்யக்கூடாது, ஹோச்சுக்கிட்டு யாருமே இனி அங்க நிக்காதபடி நான் பாத்துக்கிறேன். சிலர் அப்படி எல்லாம் சபதம் எடுக்கிறாங்க இல்லையா. சிலர் நீங்க கவனிச்சிருக்கலாம், அவங்க என்ன வேணான்னு சொல்லிட்டீங்களே, யாரு உங்க கூட நிக்கிறான்னு பாக்குறேன். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் ஒருத்தரை ஏற்படுத்தினால், தேவன் ஒரு காரியத்தை செய்தால், அதற்கு எவ்வளவுதான் மனுஷன் எதிர்த்து போராடி முயற்சி செய்தாலும் அது ஒரு நாளும் வாய்க்கவே ஒரு நாளும் வாய்க்கவே வாய்க்காது. ஆனால் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை, இந்த விசுவாச வாழ்க்கையில நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நடக்கணும். விசாரிக்கிறாங்களா, நம்மகிட்ட வந்து அன்பு செலுத்துறாங்களா, சம்பந்தமே இல்லாம போன் பண்ணி நல்லா இருக்கீங்களா பிரதர், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், நல்லா இருக்கிறேன், அதோட என்ன பண்ணிருந்தோம், நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா பிரதர், போன வாரம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா சண்டே சர்ச்ல பத்தி பேசலாமா, சொல்லி பாருங்களேன், பேசாம அதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இது ஏன் அப்படின்னு சொன்னா, இடறி போனவர்கள் பிறரை இடற செய்ய வேண்டும் என்று முயற்சிப்பார்கள். இது இயற்கை, மனுஷனுடைய குணம். ஆனா சபைக்குள்ள அந்த காரியத்தை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, செய்ய முயற்சி செய்யவே கூடாது. ஏன் என்று சொன்னால், மனுஷன் எதை விதைக்கிறானா அதுதான். ஒரு நாள் கண்டிப்பா அறுவடை என்று ஒன்று நிச்சயமாகவே உண்டு. அப்ப ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசிக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணும், ஜாக்கிரதையா ஒவ்வொரு எவ்ரி ஸ்டெப் பி வெரி வெரி கேர்ஃபுல், ஆல்வேஸ் பி டிசர்னிங், நிதானிச்சு கொண்டே இருங்க. பேசும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பொதுவான காரியங்கள் பேசுவோம், மூணாவது நபரை பத்தி பேச ஆரம்பிச்சுவாங்க. அவங்கள நான் அங்க பார்த்தேன், இவங்கள நான் இங்க பார்த்தேன், இவங்க அங்க போனாங்கன்னு தெரியல, இது நமக்கு தேவையில்லாத வேலை. அப்ப உடனே என்ன பண்ணிடணும், அந்த கான்வர்சேஷன் அதோட கட் பண்ணிடணும். இங்கே நம்ம பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மூணு அதிகார மூணு புஸ்தகங்களில பிள்ளையாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய ஆளா, அதை யோசிச்சு பார்த்தேன், புதிய ஏற்பாட்டில மூன்று இடங்களிலே அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் யார் யார் எழுதுறா பாருங்க, பேதுரு எழுதுறாரு, யூதா எழுதுறாரு, மூன்றாவது யோவான் எழுதுறாரு. இவங்க அந்த எச்சரிப்பு ஏன் கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மனிதனுடைய காரியங்கள் அவ்வளவு பயங்கரமான காரியங்களா இருக்கிறது, அது இன்றைக்கும் சபையில உள்ளவர்களை வழிவிலக செய்கிறதா இருக்கிறது என்பதனால் அந்த எச்சரிப்பை அவங்க என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, கொடுத்துட்டே இருக்காங்க. முதலாவது பேதுரு சொல்றாரு, ரெண்டாவது யூதா சொல்றாரு. இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் போது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தவறான நோக்கங்கள், இதுதான் பிள்ளையாமுடைய வழி. முதலாவது அவருடைய வஞ்சகம் என்ன, தவறான ஐக்கியம், எங்க ஐக்கியம் இருக்கணுமோ அங்க ஐக்கியம் இல்ல, தவறான இடத்துல ஐக்கியம். ரெண்டாவது என்ன, பிள்ளையாமனுடைய வழி, அது சரியான வழி அல்ல, அந்த வழியில தேவன் என்ன பண்றாரா, எதிர்த்து நிற்கிறார் அப்படிங்கறத நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப அழுது அழுது கேட்டா சரி ஓகே அப்படின்றவர் இல்ல. நம்ம பிள்ளைங்க கூட சில நேரத்தில் நம்ம அடம் பிடிப்பாங்க. சில பிள்ளைங்க கவனிச்சிருக்கீங்களா, சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, அவங்க என்ன வேணுமோ அதை சாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க, செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ அப்பா அம்மா நம்ம என்ன பண்ணுவோம், சரி போன சொல்லுவீங்க, தொலைஞ்சு அடுத்த சொல்லுவாங்க, இந்த தொலைஞ்சு போ, எடுத்துட்டு போ, போய் தொலை அப்படிமா, அவ்வளவுதான். அது ஆசீர்வாதமா இருக்குமா, இருக்காது. சோ ஆண்டவருடைய சித்தம் என்னதென்று நிதானித்து அறியக்கூடிய கிருபைகள் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. We should understand, discern what is God's will for us. நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன என்பதை நாம் நிச்சயமாக சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியத்தை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா, பிள்ளையாமன்ற ரொம்ப ரொம்ப பிளெக்சிபிள். அவரு அவருடைய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய நோக்கமே வேற. அதனால வசனத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, முதல்ல ஒரு மலையில கொண்டு வந்து நின்னு இவங்களை சபிக்க சொல்லுவாரு, இவன் ஆசீர்வாதத்தை பேசிடுவான். திரும்பி என்ன பண்ணுவான், இன்னொரு இடத்துல போய் இன்னொரு மலை மேல நின்று அவங்கள காட்டுவான். பாருங்களேன், இவரு அவன் இழுக்கிற இழுப்புகள்லாம் போறான் பாருங்க. அந்த மோவாபுடைய ராஜா எப்படியெல்லாம் சொல்றானோ அப்படியெல்லாம் இவன் என்ன பண்றான், போகிறான். ஆரம்பத்துல என்ன சொன்னான், ஆண்டவர் முடியாதுன்னா முடியாதான்ப்பா அப்படின்னு சொன்னான். அப்ப அந்த ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் விலகின உடனே இவன் என்ன ஆயிடுறான், மோவாப் ராஜாவுடைய கைக்குலிய மாறிடுறான்னா. இவன் எப்படிப்பட்ட ஒரு சுவாக்கியம் உள்ளவன், எப்படிப்பட்ட ஒரு தகுதி உள்ளவன், எத்தனை பெரிய கிருபையை தேவன் கொடுத்திருந்தார். ஆனா இப்ப என்ன பண்றான், தேவன் ஆசீர்வதித்த ஜனங்களை சபிப்பதற்கு புறப்பட்டு போகிறது மட்டுமல்ல, அவன் எத்தனை முறை முயற்சி செய்யறான், அத்தனை முறை இவனும் என்ன பண்றான், கோஆபரேட் பண்றத நம்ம பார்க்கணும். தேவ பிள்ளைகள் நம்ம ரொம்ப ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய நோக்கங்கள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும், சரியா இருக்கணும். ஆல்வேஸ் ஹாவ் ரைட் மோட்டிவ்ஸ். எந்த காரியத்தை செய்தாலும் சரி, ஜெபமான நோக்கம் சரியா, ஊழியம் செஞ்சா நோக்கம் சரியா இருக்கணும், ஒரு உதவி செய்தா நோக்கம் என்னவா இருக்கணும், சரியா இருக்கணும். தவறான நோக்கங்கள் இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்ன, எங்க கொண்டு போய் முடிச்சிடும், நம்மள சிக்கல்ல கொண்டு போய் மாட்ட விட்டுரும். இன்னைக்கு கடைசி நாட்கள்ல இருக்கிற சபை, The church is in the last phase. ஆண்டவர் வெகு சீக்கிரத்துல வரப்போகிறார். இதற்கான எல்லா அடையாளங்களும் என்ன பண்ணிட்டே வருது, நிறைவேறி கொண்டே வருகிறது. எல்லா மாற்றங்கள் பாருங்க, எவ்வளவு சேஞ்சஸ், கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கிறது, பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறது, எல்லாமே ஒரு கிளைமேக்ஸ்க்குள்ள போகிறதே நம்ம பாக்குறோம். இட்ஸ் ஆல் கோயிங் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ். சோ வசனம் என்ன சொல்லுகிறது, இந்த சூழல்ல தான், இப்படிப்பட்ட சூழல்ல தான் சபை உறங்கிக் கொண்டிருக்கும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு ஒரு இதுல இருக்கும் போதுதான் என்ன வரும், என்ன வரும், திருடன் வருகிறது போல ஆண்டவன் காலத்தை யோசிக்கவே கிடையாது. எல்லாமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இட் கோன், சில சொல்லுங்க லைஃப் வில் கோன், வாழ்க்கை போயிட்டே இருக்குங்க, அது நிக்கவே நிக்காது அப்படின்னு சொல்லிதான் அவங்களும் நினைச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு சொல்லி ஒரு நாள் என்ன வந்துருச்சு, மழை வந்துருச்சு. அவங்களும் அந்த நேரத்துல என்ன பண்ண முடியும், தப்பிக்கவே முடியவில்லை. இன்னைக்கு நாம எவ்வளவு ஜாக்கிரதையா நடக்க முடியுமோ அவ்வளவு ஜாக்கிரதையாய் நடக்க முடியும். விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறதுனா என்ன அர்த்தம், விசுவாசத்தை காத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். இவர்கிட்ட அந்த பெண் இருக்கு, அந்த பெண்ணை பத்திரமா காத்துக்கொள்ள என்ன அர்த்தம், நீ கவனமா இல்லைன்னா வேற ஒருத்தன் மேல கவனமா இருக்கிறான்னு அர்த்தம். அப்படிதானே, உங்க உங்க விசுவாசத்தின் மேல நீங்க கவனமா இல்லைன்னா உங்க விசுவாசத்து மேல வேற ஒருத்தன் எப்படி இருக்கிறான், கவனமா இருக்கிறான், எடுத்துக்கொண்டு போயிருவான். அதனால நீங்க விசுவாசத்தை கவனமாய் காத்துக்கொள், கீப் யுவர் ஃபேத். அதான் வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப கடைசி நாட்கள்ல இவைகளை குறித்து மிக மிக எச்சரிக்கை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தவறான செய்திகள் இன்னைக்கு நிறைய பாக்குறோம்ல, ஒரு வாட்ஸ்அப் திறந்தாலும் லாட் ஆஃப் ராங் இன்ஃபர்மேஷன், நிறைய தவறான செய்திகள் பரப்பப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை நிறைய பேர் என்ன பண்றதே கிடையாது, புரிந்து கொள்வதே இல்லை. பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் பிகாஸ் ஆஃப் த ராங் இன்ஃபர்மேஷன் தட் தேர் ஸ்ப்ரெடிங் தேர்ஸ் எ லாட் ஆஃப் பானிக், லாட் ஆஃப் ட்ரபிள், லாட் ஆஃப் ஹார்ட்ஷிப் டு அதர் பீப்புள். இன்னைக்கு நாம யோசிக்கணும், எந்த தகவல் எனக்கு வந்தாலும் அது சரியா தவறான்னு நிதானிச்சு நான் பார்ப்பேன், பார்க்காம என்ன பண்ண மாட்டேன், யாருக்குமே அனுப்ப மாட்டேன். தயவு செய்து உங்க வாட்ஸ்அப்ல வர்ற எல்லா மெசேஜும் என்ன பண்ணாதீங்க, ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. இதுக்கு ஆமேன் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு அற்புதம் காத்து கொண்டு இருக்கிறது. முதல்ல நம்மால் தான் அனுப்பிச்சு விடுவார் இன்னொருத்தருக்கு. ஏன், எவ்வளவு எவ்வளவுதான் வசனம் கேட்டோம், திரும்ப திரும்ப அதே காரியத்தை நம்ம செய்துட்டு இருக்கோம். அது தவறுன்னு நல்லா தெரியும் நமக்கு, அது பொய்யன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்றோம், அதை ஆமென் போட்டு அதை ஃபார்வர்ட் வர போறோம். பி கேர்ஃபுல். எந்த விஷயத்தையுமே நம்ம பேசுவதற்கு முன்பதாக இது சரியா தவறா என்பதை நிதானித்து அதனுடைய உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தி விட்டுதான் நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். நிறைய விசுவாசத்துல உள்ள அநேகர், நான் சொல்றேன் பாருங்க, நிறைய விசுவாசத்துல உள்ள அநேகர் பொய்களை கேட்டதினால விசுவாசத்தை இழந்து போயிருக்காங்க. சோ மெனி பீப்புள் ஹூ ஷுட் ஹவ் பீன் ஸ்ட்ராங் இன் ஃபேத் ஹவ் லாஸ்ட் தேர் ஃபேத் பிகாஸ் ஆஃப் சம்படி கிவிங் தம் அ ராங் இன்ஃபர்மேஷன். ஒரு அழகான குடும்பம், தேர் ஆல் ப்ரிப்பேர்ட் அண்ட் அவரை ஏத்துட்டாங்க, ஞானஸ்தானத்துக்கு என்று ஆயத்தமா இருக்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு நபர் தான் அவர் வீட்டுக்கு போனார். ஒரு நபர் அவர் வீட்டுக்கு போய் சந்திச்சதா தகவல் இருந்துச்சு. அதை ஃபாலோ பண்றதுக்கு திருப்பி போறேன், இல்ல இல்ல நான் இப்போ வேணாம் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க இது எவ்வளவு கிரிட்டிக்கல் அப்படிங்கறதுனால உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சுமார் ஒரு 2 மாசத்துக்குள்ள 2 மந்த்ஸ் தான் இருக்கும், அந்த சகோதரன் தவறிப்பட்டார். இதுல நான் யோசித்த மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆத்மா அநியாயமாக தேவனுடைய சமூகத்தை விட்டு பின்வாங்கி போச்சு. காரணம் என்ன, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன இருக்குது, பிரதிபலன் இருக்கிறது. சோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். எந்த விஷயத்த யார்கிட்ட சொன்னாலும் யார்கிட்ட பேசினாலும் இது சரியா, இது நான் பேசுவது அவசியமா அப்படிங்கறதை ஆராய்ந்து யோசித்து நாம் பேச ஆரம்பிச்சா அநேக இடங்களிலே நம்மை நாம் காத்துக்கொள்ளலாம், அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாம். ஒருத்தருமே ஒரு விஷயம் சொல்றேன், விசுவாசத்துக்கு உதவி செய்யுமா சொல்லுங்க, இல்லைன்னா என்ன பண்ண வேண்டாம், பேசவே வேண்டாம். மூணாவது காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் பாருங்க, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2 அதிகாரம், புக் ஆஃப் ரெவலேஷன் chapter 2 verse 14, வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 14 வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து இந்த சபைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. But there are a few things I have against you. There are some among you who follow the teaching of Balaam, who taught Balak how to lead the people of Israel into sin by persuading them to eat food that had been offered to idols and to practice sexual immorality. In the vasanathai neenga vaasikkumbodhu mudhalavadhu enna solla Pilayamunudaiya vanjagam, wrong association, thavarana aikyam, rendavadhu Pilayamunudaiya vali, thavarana nokangal, wrong motives, மூன்றாவது இங்க என்ன பார்க்கிறோம், பிள்ளையமுடைய போதகம், the teaching of Balaam. இப்போ பாலாக்கு இவனை அழைத்துக் கொண்டு வருகிறான், சொல்றான் உனக்கு எல்லாம் தரம்பா, நீ இஸ்ரவேல் ஜனங்களை சபிச்சுரு அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் வராரு, ரொம்ப வராரு, வந்தோடனே ஆண்டவர் குறுக்க நின்று என்ன சொல்லிட்டாரு, ஜாக்கிரதன்ட்டார். இதுல ரொம்ப அழகான விஷயம் என்ன தெரியுமா, அந்த கழுதை மட்டும் இல்லைன்னா பிள்ளையம் செத்து போயிருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கழுத எனக்கு கீழ்படிஞ்சாலும் நீ தப்பிச்ச, உன்னை உயிரோட காப்பாத்தினது எது, கழுதை அப்படின்ட்டு. இப்ப இவனுக்கு என்ன வந்துருச்சு, உயிர் மேல பயந்துருச்சு, அடிச்சிட்டு வராண்டவரு இவ்வளவு தூரம் நமக்கு தப்பிச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு போற, ஆனாலும் போறாரு பாருங்க, போயிட்டு மூணு இடத்துல நின்று சபிக்க சொல்றாரு, மூணு இடத்துலயும் ஆசீர்வாதம் தான் பேசுறாரு, த்ரீ பிளேசஸ் ஹி பிளஸ் த பீப்புள். அப்போ மோஹப் ராஜா சொல்றாரு, ஓடிடு, உனக்கு ஒன்னு நிறைய கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா எல்லாமே போச்சு, ஆனால் நீ போயிரு அப்படின்னு சொல்ற. அப்போ அவன் என்ன பண்றான் பாருங்க, இந்த மோஹப் ராஜாக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான், என்ன கொடுக்கற அப்படின்னு சொன்னா, இப்படி எல்லாம் நீ பண்ணா என்ன பண்ண முடியாது, அவங்கள ஜெயிக்க முடியாது, அதனால உன்னுடைய மக்களை, தவறான ஆராதனை செய்கிற மக்களை அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட நீ கலக்க விடு, கலக்க விட்டிய அப்படின்னு சொன்னா அவங்கள என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, உங்களுடைய தேவர்களையும் தேவர்களையும் அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க, வணங்க ஆரம்பிப்பார்கள். அப்படி செய்தால் தேவன் நிச்சயமா அவங்க மேல என்ன பண்ணுவாரு, கோவப்படுவாரு, அவங்களை நீ ஈஸியா மேற்கொண்டு விடலாம். ஆலோசனை எப்படி பாத்தீங்களா, இதை தான் வேதம் சொல்லுகிறது, பிள்ளையாமுடைய போதகம், பிள்ளையாமுடைய போதகம். அது அப்படியே செய்தாங்க, செய்து இஸ்ரவேல் ஜனங்கள்ல அநேகர் தண்டிக்கப்பட்டாரு. நம்ம சாதாரணமா நம்ம நினைக்கிறோம் அந்நிய ஆராதனையின் கிரியைகள், இது வந்து ரொம்ப எளிமையா எல்லாரும் நினைக்கிறாங்க. இந்த அந்நிய ஆராதனையின் கிரியைகளோடு ரொம்ப சம்பந்தம் பட்டிருப்பது பாலியல் பாவங்கள், செக்ஷுவல் சின்ஸ். இவங்களை எங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஜனங்களோட கலக்க விடு, மோவாபிய பெண்களும் இஸ்ரவேலில் உள்ள ஆண்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, சம்பந்தம் கலக்க ஆரம்பித்தார்கள். அங்கே ஆரம்பித்த உடனே தேவனுடைய கோபாக்கினை அவங்க மேல வர ஆரம்பிக்குது. அவன் போதனை பாருங்க எப்படி டீச்சிங். அப்ப நமக்கு வர்ற ஆலோசனைகளை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு ஐடியா கொடுக்கறோம்னா சும்மா போய் என்ன பண்ணக்கூடாது, ஐடியா கொடுக்க கூடாது, விஷயம் என்னன்னு தெரியாம நம்ம ஆலோசனை கொடுக்கவே கூடாது. சில கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும் பாருங்க, மனைவி பேசுனத ஒருத்தர் கேட்டுருவாங்க, கேட்டு வந்து என்ன சொல்லுவாங்க, ஷோ எப்படி தெரியுமா ஷோ அப்படின்னு ரொம்ப சொல்லுவாங்க. நான் சொன்ன அடுத்த பக்கம் கேட்டீங்களா, ரெண்டு பக்கமும் கேளுங்க, எந்த காரியமா இருந்தாலும் நிதானிச்சு ரெண்டு பக்கமும் கேளுங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தா அர்த்தம் இருக்கிறது. அது இல்லாம ஒரு பக்கம் கேட்டு என்ன பண்ணக்கூடாது, ஆலோசனை கொடுக்கவே கூடாதான், தப்பு வரும். ரெண்டு பக்கமும் எதுவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த சம்பவத்தை நீங்க கேட்டாலும் சரி, அதை தீர விசாரித்து அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், அதன் மேல எந்த காரியமும் செய்யணும். இங்க ஒரு பயங்கரமான ஆலோசனை கொடுக்கிறாரு பாருங்க, கொடுத்து மோவாப் ராஜா அதை அப்படியே செய்யறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க கவனமா இருக்கணும், என்ன தெரியுமா, ஓட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம்ல, இந்த ஓட்டத்தை கரெக்டா என்ன பண்ணணும், முடிக்கணும். கிருபங்க கிருபங்க, எஸ் கிருபையின் காலத்துல தான் நம்ம இருக்கிறோம், வி ஆர் இன் தி பீரியட் ஆஃப் கிரேஸ். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்ம மேல வர வேண்டிய கோபாக்கினியை மாற்றி இருக்கிறார், அவர் மேல ஏற்றிருக்கிறார் ரட்சிப்பு. That is our salvation. அதுக்கப்புறம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம், எப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம், எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது, ஜபம் எப்படி இருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கு, சாட்சி எப்படி இருக்குது, இதெல்லாம் தேவன் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, அனுதினமும் உன்னிப்பா நம்மளை என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஓட்டத்தை ஓட ஆரம்பித்தவர்கள் முடிப்பதற்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னா, இது நிறைய ஷார்ட்கட்டும் டீவியேஷன்ஸும் வழியில என்ன பண்ணிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், நிறைய வரும். ஆனால் விசுவாசத்தை காத்து கொண்டால் ஒழிய பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஓட்டத்தை துவங்கி விட்டோம், நல்லது, ரட்சிக்கப்பட்டோம், ரொம்ப நல்லது. ஆனால் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு, அதுதான் மிகப்பெரிய சவாலா இருக்கிறது. கிரேட்டஸ்ட் சேலஞ்ச் ஃபார் a believer today is what is the style, what is your lifestyle today, how are you living your life? காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்கணும். அவருக்கு மட்டும் நான் பயப்படுறேங்க, அவருக்கு தெரியும் நான் பாக்குறது, பேசுறது, யோசிக்கிறது, சிந்தனை, செயல் எல்லாமே தேவன் அறிந்திருக்கிறார். அவருக்கு முன்பதாக குற்றமற்றவனாக நிற்கிறேன் அப்படிங்கிற நிலையில நம்ம நின்னாதான் நம்மளால பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியும், பிரவேசிக்க முடியும். என்ன சொல்றாங்க, உடனே நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் கிடையாது. வசனம் அழகா சொல்றாருல, யூதா சொல்றாருல, என்ன சொன்னாரு, அந்த வசனத்தை மட்டும் வாசிட்டு நான் முடிக்கலாம். வாசிங்க, யூதாவின் புஸ்தகம் 1 ஐந்தாம் வசனம். யூதாவின் புஸ்தகம் 1:5 வசனம். ஆமா, சொல்ற அழகா ஆரம்பிக்கிறார் பாருங்க. நீங்க முன்னமே உங்களுக்கு தெரியும், நம்ம உடனே சொல்லுவோம்ல, அதெல்லாம் தெரியுங்க, செங்கடல் அப்படின்னு ஒண்ணு, அதெல்லாம் தெரியும், கோலியாத் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதனால சொல்றாரு, ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, சும்மா அசால்ட்டா உற்றாதீங்க. அவர் சொல்ற காரியம் பாருங்க, நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி, பாருங்க வார்த்தையை கவனிங்க, ரட்சித்து. அங்க பார்க்கல அவரு, அங்க ரத்தத்தின் அடையாளம் மட்டும் தான் பார்த்தாரு. ஓகே, விசுவாசித்து இருக்கிறான், ரத்தத்தின் அடையாளம் இருக்கிறது, நீ வா வெளியே, உன்னை நான் பாதுகாக்கிறேன் அப்படிதான் ஆண்டவர் சொன்ன ரட்சிப்பின் அனுபவம். வெளியே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஸ்கேனர் கீழே நம்ம வந்துடுறோம். இனிமேலாம் ஆண்டவரே ஆண்டவர் என்ன கதெல்லாம் ஆகாது, ஒரு வழி இருக்குது, மன்னிப்பதற்கு ஒரு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். தவறு செய்யும் போது அதை மன்னிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். தவறிட்டோன்னா உடனே ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலாம், மன்னிப்பு கேட்டுடலாம். மன்னிப்பு கேட்டா மன்னிப்புக்கிற உண்மை உள்ளவராக இருக்கிறார், அதுல அந்த மாற்றமே கிடையாது. ஆனால் அதே சமயத்துல குறைகளையும் குற்றங்களையும் ஒரு நாளும் நியாயப்படுத்தி என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. இந்த விசுவாச வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு காரியத்தை சில நேரத்தில் பேசிடுறோம், பேசின உடனே ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் போது சொல்லணும், ஆவியானவரே தெரியாம நான் பேசிட்டேனே, மன்னிச்சிருங்க, சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்குதா, உடனே சொல்லுங்க ஆண்டவரே தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரிடத்துல உடனே உடனே உப்புரமாகிற அந்த அனுபவம் நமக்கு இருந்தால் அப்ப நிச்சயமா ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பண்ணிடலாம், முன்னேறி போக வேண்டிய இடத்தை போய் சேர்ந்துடலாம். இல்லைன்னா அழகா சொல்றாரு பாருங்க, அவர்களை ரட்சித்து அப்புறம் பின்பு என்ன பண்ணாங்க, விசுவாசியாதவர்கள் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சிடறாங்க இல்லையா, அங்க போய் வேவு பார்க்க சொன்னா பார்த்துட்டு வந்து ஐயோ அதெல்லாம் முடியாதுன்றாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணல, தேவனை விசுவாசிக்கவில்லை, விசுவாசியாதவர்களை தேவன் என்ன பண்ணாரா. ஓ, அப்ப நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பிளேயாவினுடைய எந்த காரியமும் காரியத்திலும் மாட்டிக்காம நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும், விசுவாச வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. இது மூன்றுமே சபைகளை குறித்து சபையில் இருக்கிறவர்களுக்காக சொல்லப்பட்ட ஆலோசனை. மூணு வித்தியாசமான ஆட்கள் சொல்றாங்க. மூணு பேரை யாரை குறித்து பேசுறாங்க, பிள்ளையாமை குறித்து பேசுறாங்க, அவனுடைய வஞ்சகத்தை குறித்து பேசுறாங்க, அவனுடைய வழியை குறித்து பேசுறாங்க, அடுத்தது அவனுடைய போதனை குறித்து பேசுறாங்க. நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. இந்த கடைசி நாட்களில் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த ஓட்டத்துல கேர்ஃபுல்லா இருப்போம். இன்னைக்கு ஒருவேளை குறைகளோடு நம்ம வந்திருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எஸ் இதுல நான் தவறி இருக்கிறேன், இந்த காரியம் எனக்கு குறைவுபட்டிருக்கிறது, தயவா என்னை மன்னியும் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒப்புரவானால் நிச்சயமாகவே பலவீனத்திலே பலத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். செல்லாம் மன்னிக்க முடியல, மன்னிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அது எப்படி, இது எப்படி நியாயப்படுத்திட்டே இருக்கோம், நம்மளுடைய கோபத்தை நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறோம், நியாயப்படுத்திட்டே இருக்கிறோம். அது இப்படி இதனாலதான் நான் கோபமா இருக்கேன், அதனாலதான் இல்ல இல்ல ஆண்டவர் சொல்றாரு, மன்னிக்கிற அந்த குணம் நமக்கு வேணும். விளங்குதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நாம் வரும்போது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்டுக்குள்ள நம்ம இல்ல அப்படின்னு சொன்னா எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியும், முடியாது. சோ இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில என்னென்ன குறைவா இருக்குதோ எல்லாத்தையும் உங்க சமூகத்துல நானு வைக்கிறேன், நீங்க சரி பண்ணுங்க ஆண்டவரே. கொஞ்சம் சில காரியங்கள் கொஞ்சம் நாள் எடுக்கும், ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாள், ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாங்க, அந்த பலத்தை எனக்கு தாங்க, உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் வருவதற்கு நீ என்னை வழி நடத்தும். நீங்க விருப்பம் படாத ஒரு காரியம் கூட என் வாழ்க்கையில ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடு. ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு நிமிஷம் எடுத்து நம்மளே நாம ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கேட்ட இந்த வார்த்தைகளில நிச்சயம்

கடவுளே, எங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுடைய சிந்தனைகளிலிருந்து, வார்த்தைகளிலிருந்து, செயல்களிலிருந்து எல்லாவற்றையும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு பாதையில் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நீர் கற்றுக் கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவைகளை கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இங்கு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தேவனுடைய ஆளுகையும் சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். தனிப்பட்ட நபர்களுடைய உள்ளத்துல சமாதான குறைவுகள் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் அதையும் மாற்றி போடும். எங்களை அழைத்தவர் நீர், உண்மை உள்ளவர், அதற்காக துதிக்கிறோம். முடிவு பரியந்தம் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.

ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டடிக்க தேவனுடைய

கேன்சல் செய்து அதை முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற பிரச்சனையை என் தேவன் இப்போதே எல்லாவற்றையும் ஒரு கடலை அடக்குவது போல அடக்கப் போகிறார்.

பரிசு தாவியும் உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க,

நுண்ணீரினை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியுமாமே. என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தாவே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரே. தேங்க்யூ காட். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நிறுத்தி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு நேராக ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அவனியாவிக்கும் மறைவாக எங்கே ஓடுவேன்? நிறைவான அந்த பிரசனத்திற்கு நேராக ஹலலூயா எங்களை நடத்துவீராக. அந்த கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. உங்க சமூகத்திலே சமாதானம் உண்டே, உங்க சமூகத்திலே சுகம் உண்டே, உங்க சமூகத்திலே விடுதலை உண்டே. நம்பிக்கை ஆண்டவரே பிறக்கும் ஒரு இடம் தேவ சமூகம். We look to your name alone, Jesus. We magnify your name. We come in hope.

ஆண்டவரே திருப்பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, ராஜாவின் திருப்பாதத்திலே. ஹல்லேலூயா. ஓ, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு. உங்களுடைய சமூகத்திலே நீங்க சொன்னீங்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிகிறவர். தேங்க்யூ லார்ட்.

ஒவ்வொருவரையும் யார் யார் எல்லாம் இந்த நேரத்தில் முகத்து நோக்கி பார்த்து கண்ணீரோடு வேதனையோடு வியாகுலத்தோடு நெருக்கத்தில் பாதையில் போய் கொண்டிருக்கிற குடும்பங்கள் அன்றுவரே அநேகர் இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். Let faith and hope arise in your presence, oh God. At this moment, in the neratre, oh, sudham yarangi varattum. Inam kandu kolla mudiyada devrudaiya samadhanam yarangi varuvadaga. Sugam yarangi varuvadaga.

உன்னுடைய சத்தியத்திலே நடக்கிற எங்களுக்கு கை உயர்த்தி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளுடைய வசனத்தின்படி நாங்கள் நடக்கிற ஒரு சந்ததியாக நாங்கள் வாழ்வோம். நாங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ இதா மகிமைப்படும்படியாக நமக்கு அருளி செய்கிறவர் கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு தரும்படிக்கு ஹல்லேலூயா. நான் உன்மேல் வைத்திருக்கிற நினைவை

ஆண்டவர் நாங்கள் நினைச்ச காரியெல்லாம் தோற்றுப்போகும். அல்லேலூயா. அன்றுமே எங்கள் தீர்மானங்கள், எங்கள் முயற்சிகள், அல்லேலூயா, எங்கள் முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆண்டவரே. எவ்ரிதிங், அல்லேலூயா, எவ்ரி டிசிஷன் தட் வி மேக் இன் ஃப்ளஷ் ஹஸ் ஃபெயில்டு. But Lord, help us, O God. Hallelujah, that we will be led by the Spirit. Avile nadathapadumadhu

மனுஷ கண்களினாலே ஹல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்ததெல்லாம் எதிராளனுடைய கூட்டம் தான். ஆனால் எலிசா ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்த அவன் கண்கள் திறந்த பொழுது ஆவிக்குரிய கண்களினாலே அவனால் பார்க்க முடிந்தது. ஆயிரம் ஆயிரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மலைகளிலே குதிரை வீரர்கள் அக்கினிரதர் வீரர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாய் இருப்பதை ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் ஆவிக்குரிய கண்கள் ஹல்லேலூயா திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குருட்டாட்டம் மறையட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்ச கண்களோடு அல்ல ஹல்லேலூயா, தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு. இந்த பொல்லாத பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிப்பதற்கு, இந்த பாவத்தை பாவங்களை ஜெயிப்பதற்கு, பொல்லாங்களை நாங்கள் ஜெயிப்பதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க பலத்தாலே எங்களை இடை கட்டுவீராக. உங்களுடைய ஆவியினாலே எங்களை நடத்துவீராக. எப்படி

அக்னி ஊற்றப்படுவதாக அந்த சூழலிலே ஹல்லேலூயா சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் சுட்டரிக்கப்படுவதாக, வேண்டாதவைகள் எரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா பலிபீடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அந்த பலிபீடத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே சுட்டரிக்கப்பட வேண்டிய தகனம் ஹல்லேலூயா தகனிக்கப்பட வேண்டியவைகள் தகனிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஆவியானவர் அப்பொழுதுதான் அன்று எங்களை சுத்த பொண்ணாக நீ தெரிந்து கொண்டு உங்களுடைய வேலைக்காக

இல்லை என்றாலும் yet we will trust in you, yet we will put our hope in you. ஆனாலும் அல்லேலூயா, கர்த்தர் பேரில் அல்லேலூயா. நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.

திராட்சை மலர் துளிர் விடாமல் போனார், திராட்சை செடி பலன் கொடாமல் போனார், தொழுத்த மாடுகள் மந்தையில் மாடுகள் இல்லாமல் போனார். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பேன், கர்த்தருக்குள் கழிவுவேன், என் ஆத்துமா அவருக்குள் கழிவுறும். கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா, hallelujah. Yet we will rejoice, yet we will put our trust in that living God. Oh, we praise your name, O God.

எங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உமக்கு மாத்திரமே எல்லா கனம் மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: எண்ணாகமும் 11:15 வசனத்தை வாசித்து நாம் தியானத்துக்குள்ள கடந்து செல்வோமாக. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது ஆனால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். அதனால இங்கே மோசேனுடைய ஒரு ஜபத்தை நாம் பார்க்கிறோம். என்ன ஜபம் பண்ணுறான்? உபத்திரத்தை நான் காணாதபடிக்கு என்னை கொன்று போடும். இப்போ உபத்திரம் என்னது மிக பயங்கரமான ஒரு காரியம். அந்த உபத்திரம் யாருக்கும் வரக்கூடாது, பர்சனல் வாழ்க்கையும் வரக்கூடாது, நம்ம ஜனங்களுக்கும் வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு உபத்திரத்தை நாம் பார்க்கும்போது நம்மளுக்கு மனசெல்லாம் உண்மையிலே பதறும். இன்றைக்கி நாடே கொந்தளித்து பதறி கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னாக்கா அந்த மணிப்பூரில் நடந்த உபத்திரம் பாருங்கள். மனிதாபிமானமே இல்லாதபடிக்கு அவர்கள் 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி அவங்க என்ன செஞ்சாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த காரியத்தை அவர்கள் பண்ணி அரங்கேற்றம் பண்ணியிருப்பது, அதிலையும் போலீஸ்காரர்கள் மத்தியிலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் பேட்டி கொடுத்தாங்களாம். 40 போலீஸ்காரங்க இருந்தாங்க, ஒன்றுமே செய்யலைன்னு உள்ளார அந்த உபத்திரத்தை என்னால் பார்க்க முடியாது. நான் அந்த சீனை பார்த்தாலே கண்ணை எனக்கு அழுக வந்துடும். அப்படிப்பட்ட உபத்திரத்தை காணாதபடிக்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும், காப்பாற்றணும், அவ்வளோதான். ஏன்னா இந்த காலத்தில் இப்படிப்பட்ட உபத்திரங்கள் வரும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இப்படிப்பட்ட கடைசி காலத்தில் உபத்திரங்கள் உண்டு, அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஆனாலும் நம்ம ஜெபிக்கும் பொழுது, அன்பாலே நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வரக்கூடிய உபத்திரத்திலிருந்தும் பொதுவாய் வரக்கூடிய உபத்திரத்திலிருந்தும் நாம் என்ன செய்யலாமா, தப்பிவிக்க முடியும். ஆண்டவரால் ஆண்டவர் நினைச்சா அன்பாலே அந்த உபத்திரத்தின் நாள் கடைசியில் வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் இது என்ன செய்யப்படும், சில நாட்களுக்குள்ளே அது முடியறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன், நீங்கள் ஜெபிங்கன்றார். ஆனால் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மோசே அங்கே அப்பயே கற்றுக் கொடுத்துட்டார். இஸ்ரவேல் மக்கள் உபத்திரப்படுவதை அவரால் பார்க்க முடியல. முடியாததுனால்தான் என்னை சாகடிச்சிரு அப்படின்றார், என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொள்கிறார். அவர் ஜீவனே விடுறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அந்த உபத்திரத்தை பார்க்க முடியாதபடிக்கு. அதனாலே சில சமயத்தில் நம்ம உபத்திரத்தை பார்த்து பயப்படுகிறோம். நம்ம பர்சனலாக இப்போ வந்து நம்ம ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா அநேகருக்கு உபத்திரம் வரும், பிரச்சனைகள். உபத்திரம் என்றால் பிரச்சனைகள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், இப்படி பல விதத்தில் அதை உருவெடுக்கும். அப்போ அந்த உபத்திரத்தை பார்த்து நம்ம என்ன செய்யணும்னா பயப்படுகிறோம். இன்னொரு விதத்தில் ஆண்டவர் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுது, உபத்திரத்தை பார்த்து நீ என்ன பயப்படாத, உபத்திரத்தை பார்த்து என்ன செய்யாத, பயப்படாத. ஐயோ உபத்திரம் வருதே, உபத்திரம் வரப்போதே, அல்லது உபத்திரம் நமக்கு வந்துடுச்சே அப்படின்ற கொடுத்து நீ பயப்படாத. ஏன்னா வரும்னு ஆண்டவர் சொல்கிறார். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரம் உண்டு. அடுத்த வார்த்தை நம்ம கவனிக்க தவறி விடுகிறோம். என்னென்ன ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அடுத்தது என்ன சொல்கிறாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன்றார். என்னத்தை ஜெயித்தாரா? ஃபஸ்ட்டு சொல்கிறாரு உங்களுக்கு உபத்திரம் உண்டுப்பான்றார். உபத்திரத்தை பற்றி அவர் என்ன சொன்னார், தீர்க்க தரிசனமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உனக்கு உபத்திரம் உண்டு, என் பிள்ளைங்களாக இருந்தால் உனக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் நீ உபத்திரத்தை பார்த்து என்ன செய்யாத, பயப்படாத, சோர்ந்து போகாத, திடன் கொள் அப்படின்றார். எப்போ திடன் கொள்ளுன்னு யாரை சொல்லுவோம்? சோர்ந்து போகிறவனையும் ரொம்ப கவலைப்பட்டு உபத்திரத்தை பார்த்து கலங்கி நிற்கிறவனையும் தான் சோர்ந்து போகாத, திடன் கொள்ப்பா, பரவாயில்ல, தேத்திக்கோ அப்படின்னே சொல்லுவாங்க. அப்போ திடன் கொள்ளு என்று ஆண்டவர் சொல்லும்போது அவர் சொல்லிட்டு என்னன்னு சொல்கிறார்னா, நான் உலகத்தை ஜெயித்தேன்றார். அப்போ அந்த உபத்திரத்தின் வாயில் என்ன ஆண்டவர் ஒப்பு கொடுத்து அந்த உபத்திரத்தின் மத்தியில் நான் வாழ்ந்து நான் உலகத்தை ஜெயித்து காட்டினதை போல நீங்களும் என்ன செய்யலாம், என்ன பின்பற்றும் போது ஜெயித்து காட்டலாம். அதுமாதிரி அந்த உபத்திரத்தை எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னு தான் தெரியாமல் நம்ம அதை காண முடியாதபடிக்கு, சகிக்க முடியாதபடிக்கு எனக்கு வேண்டாம் இந்த உபத்திரம்னு சொல்கிறோம். ஆனால் உபத்திரப்பட்டவர்களை நாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் தாவீதை பார்க்குறேன். தாவீதுக்கு வந்த உபத்திரத்தை போல் நமக்கெல்லாம் வந்துச்சான்னாக்கா நான் கொஞ்சம் யோசிக்கணும். தாவீது பெத்த பிள்ளைய என்ன செஞ்சான், தோர்த்து தோர்த்து அடித்தான் கொல்றதுக்கு.
3: அதில் மாமனார் சவுல் வந்து அவருக்கு என்னது மாமனார் சொந்த மகளை கொடுத்துருக்கிறார் மாப்பிள்ளைக்கு, ஆனாலும் கொல்றதுக்கு என்ன செஞ்சார் திட்டம் போட்டு அவனை தொத்தி தொத்தி அடித்தார். அவ்வளோ உபத்திரங்கள் அவனுக்கு வந்தது. ஆனால் அந்த தாவீதுக்கு அவ்வளோ உபத்திரங்கள் வந்த போதிலும் அவர் ஒன்று சொல்கிறார், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் அது என் வாழ்க்கையில், நான் எப்பயுமே அதை நினச்சி பார்ப்பேன், தியானிப்பேன். 119:71 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இந்த மோசே என்ன சொல்கிறாரு, இந்த உபத்திரத்தை காணாதபடிக்கு என்னை கொண்டு போடுன்றாரு. அவர் லெவல் அவள்தான். ஆனால் தாவீது லெவல் என்னன்னா, உபத்திரத்து மேலே உபத்திரத்தை பார்த்து பார்த்து அவருக்கு பழகி போனதுனால இந்த உபத்திரம் வந்தது என்னன்னு சொல்கிறாரு, நல்லதுன்னு சொல்கிறார். இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு காலத்து பக்தர்களாக இருக்கிற நாம் உபத்திரம் வராமல் இருக்கிறது ஜெபிக்கிறது நல்லது, கண்டிப்பாக மோசே போல் இந்த உபத்திரத்தை நான் பார்க்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும் கண்டிப்பாக, அதுக்காக தான் இந்த ஜெபத்தை நமக்கு கற்றுத்தரேன். ஆனால் அதே சமயத்தில் தாவீதினுடைய காரியம் என்னது, இந்த உபத்திரம் வந்தது நல்லதுன்னு ஜெபிக்கிறார். என்னன்னு சொல்கிறாரு, தாவீது ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா அதில் ஒரு சத்தியம் இருக்குது மறைபொருள். இந்த அந்த சத்தியத்தை நான் கற்றுக்கிட்டேன் ஆண்டவரே, இந்த சத்தியத்தை இப்போ ஒரு ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கோ ஒரு தேசத்துக்கோ ஒரு உபத்திரத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னா கொஞ்சம் யோசிக்கணும், ஏன் உபத்திரம் வருது, உபத்திரத்தின் வாயிலாக தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னதான் இப்போ பொண்ணை புடமிடுறதுக்கு என்ன செய்வாங்கன்னாக்கா அக்னியில் போடுவாங்க, நல்லா பழுக்க காய்ச்சுவாங்க, அந்த பொண்ணு வந்து என்ன செய்யும், பொண்ணுன்னா பவுனும் அந்த தங்கம், தங்கத்தை போட்டு நல்லா காய்ச்சுவாங்க, காய்ச்சினா அது என்ன ஆகும், நல்லா உருகி அழுக்கு தனியாக சுத்த தங்கம் தனியாக பிரியும். அப்போ அதை அந்த நெருப்பில் போட்டு நல்லா காய்ச்சினாதான் அந்த பிரியும், அந்த அழுக்கு வந்து அதை விட்டு பிரியும், இல்லைன்னா பிரியாது. அதேபோல் வெள்ளியை வந்து சுத்தமாக்கணுன்னா அதை என்ன செய்வாங்க, குகையில் போட்டுருவாங்க, அந்த நெருப்பு குகையில் போட்டு அதே போல் சுத்த வெள்ளி தனியாக வரும், அழுக்கு தனியாக வந்துடும். அப்போ ஒரு ப்ராசஸ், ஒரு சுத்திகரிப்பதற்கு ஒரு ப்ராசஸ் ஆண்டவர் நியமிச்சுக்கிறார். எப்படி தங்கத்தை சுத்திகரிக்கணும், வெள்ளியை எப்படி சுத்திகரிக்கணும், அதேபோல் மனுஷனை எப்படி சுத்திகரிக்கணும் அப்படின்னாக்கா மனுஷனை சுத்திகரிக்கக்கூடிய ப்ராசஸ் தான் உபத்திரம். மனுஷனை சுத்திகரிக்க ப்ராசஸ் தான் இந்த உபத்திரம். இந்த உபத்திரத்தின் மூலம்தான் ஒன்றை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்றார். இந்த உபத்திரத்தில் நீ வந்து எப்படி இருக்கிற, உன்னை வந்து ஒப்பு கொடுக்குறியா உபத்திரத்துக்கு, நீ சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்குறியா இல்லை எதிர்த்து நிற்கிறியா, உபத்திரத்தில் இன்னும் மேலும் உபத்திரத்துக்கு ஏதுவான ஒரு செயலை செய்கிறியான்றதை பார்க்குற. அதனால்தான் இங்கே பாருங்கள் அன்பாவிலே, இந்த உபத்திரம் வரும்போது முறுமுறுக்கிற ஜனங்கள் தான் சங்காரமானார்கள். யார் சங்காரமானாங்க, முறுமுறுக்கிற ஜனங்கள். அதை வரவேற்கிற ஜனங்கள் சங்காரமாகவில்லை. யாரெல்லாம் உபத்திரத்தை பார்த்து முறுமுறுக்கிறாங்களோ அவங்க தான் சங்காரமானாங்க. அதனால தான் மோசே என்னால் காண முடியல அப்படின்னு சொன்னார். ஆனால் தாவீது அப்படி இல்லை, உபத்திரத்தை வரவேற்க கற்றுக்கொண்டார். அதனால தான் அவர் என்ன செஞ்சார், ஜெயிச்சு காட்டினார். இன்றைக்கி நாம் எப்படி இருக்க போகிறோம், நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது, உபத்திரத்தை கண்டு ஆண்டவரை முறுமுறுக்கிற ஒரு பக்தனாக இருக்க போறியா, இல்லை உபத்திரத்தையும் வேதனையும் கண்டு, ஏன்னா அது நம்முடைய சுத்திகரிப்புக்காக உண்டான ப்ராசஸ். அதனால தான் அவன் யோபு வந்து அவன் சோத்திரம் பண்ணான், தாவீது வந்து வரவேற்றான், யோபு என்ன செஞ்சார், யோபுக்கு வந்த உபத்திரத்தை பார்த்து அவர் என்ன செஞ்சார், சோத்திரம் பண்ணி துதிச்சான் ஆண்டவரை. மனைவிட்ட சொன்னான், ஆண்டவர் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்து கொண்டார் கர்த்தருக்கு சோத்திரம்னு சொல்லி போடி அப்படின்னா. அப்போ அன்பாவில் ஒவ்வொருத்தங்க டிசைன் டிசைனாக என்ன செஞ்சாங்க, உபத்திரத்தை வரவேற்றாங்க. அப்போ நாம் எதை கற்றுக்கணும், நம்ம என்னத்தை கற்றுக்க போகிறோம், அதுதான் இன்றைக்கி நம்ம இந்த உபத்திரத்தை பார்த்துட்டு சில பேர் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்க, இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி பேப்பரில் நான் படிச்சிருக்கிறேன், அவங்களுக்கு வயிற்று வலி தாங்க முடியாமல் ஒரு வயதானவர் என்ன செய்வார், முதியவர் சேர்த்துப்பட்டார் அப்படின்வாங்க, இல்லை கடன் பிரச்சனைன்ற உபத்திரம் தாங்காமல் குடும்பமாக என்ன செய்யறாங்க, சேர்த்து போகிறாங்க. உண்மையிலே என் வீட்டுக்கு 3வது வீட்டுக்காரர் பேங்கில் வந்து நல்லா அப்ரைசர் வேலை பண்ணிகிட்டு இருந்தார், நல்லா இருந்தார், நல்ல நகை வேலை செய்கிறவர், குடும்பம் நல்லா சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. திடீர்னு அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் பார்த்தேன், பிள்ளைங்கள்லாம் பெருசாகிச்சிங்க, இவங்க லக்ஸுரிஸாக வாழ ஆரம்பித்தாங்க. சாதாரணமாக சிம்பிளாக வாழ்ந்துருந்தவங்க திடீர்னு ஆடம்பரமாக வாழ ஆரம்பித்தாங்க. எங்கே பார்த்தாலும் டூர் போனாங்க, கார் வாங்கினாங்க, அது இதுன்னு என்னென்னவோ செஞ்சார். நாங்களாம் உண்மையிலே ஆச்சரியப்பட்டோம். இவர் என்ன சாதாரணமாக ஒரு அப்ரைசராக இருக்கிற, திடீர்னு இவருடைய வாழ்க்கை மாற்றமாக இருக்குது அப்படின்னு நான்லாம் கொஞ்சம் டவுட் பட்டேன். அன்மாலே கொஞ்சம் நாளைக்கு பிறகு தெரியுது, அந்த பேங்க்கில் இருந்து நகைகள்லாம், லாக்கரில் இருந்த நகையெல்லாம் அவர் என்ன செஞ்சார், எடுத்து அந்த நகையெல்லாம் இவர் என்ன செஞ்சார், விற்று உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாரு. அந்த லாக்கரில் கல்லையும் மண்ணையும் பொட்டலம் கட்டி வச்சுக்கிறார். இது நடந்தது எங்கள் ஊர் பண்ருட்டி இந்தியன் பேங்க்கில் நடந்தது. அப்புறம் ஆடிட்டர் வரும்போது பார்த்தாக்கா, இவர் ஆடிட்டர் வரும்போது லாக்கரை திறந்து என்ன செய்வாங்க, பார்ப்பாங்களா இல்லையா, எவ்வளோ நகை இருக்குது, எவ்வளோ அடமானத்தில் நகை இருக்குதுன்னு செக்கிங் பண்ணுவோம். அதுதான் ஆடிட்டர் வேலை. அப்போ எல்லாமே அங்கே கல் தான் இருக்குது, அந்த பொட்டலத்தில் என்ன இருக்குது, இவர் என்ன செஞ்சார், அந்த நகையெல்லாம் எடுத்து செலவு பண்ணிட்டார், ஷோக்காக இவர் இது பண்ணிட்டார். அப்போ இவருக்கு பதட்டம் வந்துபிச்சு, இவர் என்ன செஞ்சார், ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டாரு, கூப்பிட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லி அப்படியே கோயிலுக்கு போயிட்டு கும்பகோணத்தில் லாஜில் குரூமு போட்டு அத்தனை பேர் குடும்பமாக பாய்சன் சாப்பிட்டு செத்துக்கிட்டான். அந்த மாதிரி இன்றைக்கி அந்த உபத்திரத்தை அவரால் என்ன செய்ய முடியல, அவருடைய ஆடம்பர வாழ்க்கை அவரை உபத்திரத்துக்குள்ளாக தள்ளியது. இப்போ ஆண்டவர் கேட்பாரா கேட்கமா, ஊடாமுட்டு நகையெல்லாம் எடுத்துருந்தாக்கா என்ன ஆகும், இப்போ பிசாசு என்ன செய்யுது, அவரை அந்த உபத்திரத்தில் உண்மையாக இருக்க தெரியல. உபத்திரத்தில் ஒன்று ஆண்டவரை திட்டோம், இல்லை நம்ம மேலே நம்ம சாடிக்கிட்டு, இல்லை அடுத்தவங்களை சாடிட்டு நம்ம எதாவது வீணாக போயிடும். அன்பாவில்லே இந்த காலத்தில் உபத்திரம் வரும்போது அதுக்கு தான் திஷ்டாந்தகமாக வேதத்தில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது. நம்ம அதெல்லாம் கற்றுக்கணுன்னு தான் இந்த உபத்திர காலத்தில் மக்கள் என்ன செஞ்சாங்க, உபத்திர காலத்தில் பரிசுத்தவான்கள் எப்படியாக ஜெபித்தாங்க, உபத்திரத்தை எப்படியாக. அதனால தான் ஆண்டவர் அழகாக சொன்னார், உபத்திரம் உண்டு, நீ திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்த மாதிரி நீனும் ஜெயிப்ப முடியும் அப்படின்றார். அப்போ ஆண்டவரை ஃபாலோ பண்ணும்பொழுது, இப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட நான் கற்றுக்கிட்டது அதுதான், இயேசு கிறிஸ்துக்கு உபத்திரத்தை கொடுத்தான் பிசாசை. இந்த 40 நாள் அவர் உபவாசம் வந்துட்டு அவர் வரும்போது மத்தேயு 4 இருக்கும், மத்தேயு 4 பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் 3 விதத்தில் அவருக்கு உபத்திரத்தை கொடுத்தான். பசியை கொடுத்து உபத்திரத்தை கொடுத்தான், அவருக்கு வந்து ஆண்டுடைய வார்த்தையை வச்சு உபத்திரத்தை கொடுத்தான், இப்படி தாழை விழுந்து என்னை வணங்குன்னு உபத்திரத்தை கொடுத்தான், இப்படி பல டார்ச்சர் கொடுத்தான் பிசாசு. ஆனால் இவர் எல்லாத்தையுமே அவர் ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார் அந்த பிசாசுகள் அப்படின்னா, இவர் வசனத்தை வச்சு தான் ஜெயித்தார். ஆனால் அந்த வசனத்தை வச்சு அவன் மடக்கிறான், நீ என்ன போய் குதிச்சுப்பார், உன்னுடைய பிதா உன்னை கையில் ஏந்திராரா பார்ப்போம், நீ இந்த உப்பரையிலேருந்து குதி பார்ப்போம் அப்படின்னு. அப்போ அதே வசனத்தை அவனும் சொல்கிறான், சாத்தானும் சொல்கிறான், இன்றைக்கி இப்படி தாங்க உபத்திரத்தை கொண்டு வருவான் சாத்தான். நண்பாவிலே நம்ம இன்றைக்கி வசனம் மட்டும் தெரியலன்னா நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஏசாண்டவர் வந்து மாம்சப்பிரகாரமான வந்த உபத்திரத்தையும், உலக பிரகாரமான வந்த உபத்திரத்தையும், ஆவிக்குரிய பிரகாரமான வந்த உபத்திரத்தையும் அவர் வசனத்தை வச்சு தான் டாலரேட் பண்ணார். 3 விதமான உபத்திரமாக நான் அது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்தேன். ஒன்று மாம்சப்பிரகாரமான உபத்திரம். இன்றைக்கி அநேக வாலிபர்களுக்கு, அநேக இன்றைக்கி இக்காலத்து வயோதிபர்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி மாம்சமான உபத்திரங்கள் அதிகமாக வருகிறது. இன்றைக்கி செல்ஃபோனு அதுலேயும் வந்த பிறகு இன்றைக்கி நிறையா குடும்பங்கள் இன்றைக்கி கொலையிலும் தற்கொலையிலும் இன்றைக்கி அக்யூஸ்டாகவும் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மாம்சப்பிரகாரமான செல்ஃபோன் அது அவங்கள என்ன செய்யுது, தவறான காரியத்தை தூண்டுகிறது. ஆண்டவர் அதை எப்படி ஜெயித்தாருன்னு நீ அவரை கொஞ்சம் உத்து பார்த்துன்னு வச்சுக்கியே, நீ நானும் ஜெயிப்போம். ஏசாண்டவரை ஃபாலோ பண்ணுற நாம் ஏசாண்டவர் எப்படி ஜெயித்தார் அப்படின்னு நம்ம ஜெயிக்கலாம். உண்மையிலே இதை சொல்லும்போது ஒரு ஊழியக்காருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை அவர் அந்த அவருடைய புத்தகத்தில் எழுதியிருந்தார். அவர் மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது ஒரு பொண்ணு அப்படி கிராஸ் ஆகி போனவுடனே ஆண்டவர் சொன்னார், அந்த பொண்ணை அவருடைய இருதயத்தை எனக்கு கொடுக்க சொல்லு, அவருடைய இருதயத்தை எனக்கு கொடுக்க சொல்லுன்னு சொன்னாராம். அவர் அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த கூட்டத்திலே சொல்கிறாரு, ஏப்பா ஆண்டவர் உன் இருதயத்தை எனக்கு கொடுன்னு சொல்கிறாரு, கொடுத்துருமா அப்படின்னோடனே அந்த பொண்ணு அந்த ஊழியக்கார்ட்ட பதில் என்ன தெரியுமா சொன்னால், அங்கிள் டூ லேட் அங்கிள், ஆண்டவருக்கு டூ லேட் சொல்லுங்கன்னா. யாருக்கு என்னம்மா சொல்கிறேன், எனக்கு ஒரே ஒரு இருதயம் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, அதை நான் ஏற்கனவே என்னுடைய பாய் ஃப்ரெண்டு கொடுத்துட்டேன், ஆண்டவர் டூ லேட் சொல்லுங்கள் அப்படின்னு. இவர் அப்படியே மனசு கஷ்டமாயிடுச்சு, போயிட்டாவே உடனே டூ லேட் நிற்கிட்டு நிற்கலை. ஆனால் கடைசியில் போகும்போது அவள் காரில் போகும்போது அந்த பாய் ஃப்ரெண்டுன்னு ஃபோன் வருது, டார்லிங் நான் என்னை மறந்துடு, எங்கள் வீட்டில் ரொம்ப அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த லவ் முறிஞ்சு போச்சு. அவ்வளோதான், இவள் போன காரு இவள் என்ன செஞ்சா, காரை ஆக்சிடெண்ட்டுக்குள்ளாக விபத்துக்குள்ளாக செலுத்தி இவள் இறந்து போனான். அன்பாலே அந்த உபத்திரத்தை அவளால் தாங்க முடியல, அவளை தற்கொலைக்கு நேராக பிசாசு கொண்டு போகுது. அப்போ மாமிச பிரகாரமான உபத்திரங்கள் வரும்பொழுது, இல்லை ஆவிக்குரிய உபத்திரங்கள் வரும்போது, அல்லது உலக பிரகாரமான உபத்திரங்கள் உனக்கு எனக்கும் வரும்போது, அதை ஏசாண்டர் எப்படி அதை ஜெயித்தாரோ அதே பாணியில் நாம் என்ன செய்யணும், ஜெயிக்க கட்ட. அவர் எப்படி ஒரே பாணியில் தான் ஜெயித்தார், வசனத்தை வச்சு தான் ஜெயித்தார். இன்றைக்கி அதுதான், வசனத்தை அறிவீர்கள், வசனம் உங்களை விடுதலையாக்கும். அன்பாலே இந்த உபத்திரம் வந்தது நல்லதுன்னு சொன்னார், உபத்திரம் வந்தது நல்லது, பிரமாணத்தை கற்றுக்கொண்டார். இன்றைக்கி நாம் எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் ஒப்பு கொடுப்போம். இந்த உபத்திரத்தை காணாதபடிக்கு, அதுவும் கடைசி காலத்தில் உபத்திரத்தை காணாதபடிக்கு நாம் என்ன செய்யணும், ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்படணும். அதுதான் இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிற ஒரு ஜபமாக இருக்கணும். அந்த உபத்திர காலத்தில் நம்ம நிச்சயமாக வாழவே முடியாது. அதனால் அந்த காலங்களே நான் பார்க்கக்கூடாது ஆண்டவரே, அதுக்குள்ளே உங்களுடைய வருகை வந்து என்ன, என்னையும் எங்கள் சபையாரும் எட்டுக்கணும்னு நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக அது உபத்திரத்திலிருந்து நம்மளை தப்புவிப்பாராக. ஜெபிப்போம். மண்வின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. மோசே உபத்திரத்தை காணாதபடிக்கு ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே தாவீது உபத்திரத்தை வரவேற்று ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே நாங்களோ ஆண்டவரே இந்த உபத்திரத்தின் கடைசி காலத்தில் இருக்கிறோம். அந்த உபத்திரம் என்னுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஆண்டவரே ரகசிய வருகளை எடுத்துக்கொள்ளப்பட என்னை எங்களையும் தகுதிப்படுத்தும். அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவன்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ.
4: ஹோலி ஸ்பிரிட், வி வெல்கம் யூ. பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எந்த ஒரு காரியம் வாய்க்கப்பட வேண்டுமானாலும் நடக்க வேண்டுமானாலும் தேவன் கட்டளையிட வேண்டும். தேவனுடைய சிங்காசனம் என்பது எல்லா வல்லமைகளை விடவும் மேலானது, உயர்ந்தது. எசையாறிலே எசையா கண்ட காட்சி அதுதான். உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே கர்த்தர் வீற்றிருப்பதை அவன் பார்க்கிறான். இந்த பூமியிலே நடக்கிற, சம்பவிக்கிற அல்லது வாய்க்கப்பட வேண்டிய எந்த ஒரு காரியமும் சரியாய் வாய்க்கப்பட வேண்டுமானால் தேவன் கட்டளையிட வேண்டும். அவர் கட்டளையிட இல்லாதவைகள் சிருஷ்டிக்கப்படும். அவர் கட்டளையிட நிற்கும். வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராது என்றும் சொல்லுகிறவர். ஆண்டவர் ஒன்றை சொன்னால் அது ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையையும் வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையையும் நோக்கி இருக்குமா போல? நமக்காய் கட்டளையிடுகிற, நமக்காய் யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நம்முடைய கண்கள் நோக்கி இருக்கும்போது எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்கப்பட வேண்டுமோ அந்த காரியத்துக்கான கட்டளையை நமக்காக கர்த்தர் வெளிப்படுத்துவார். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தியை நெகேமியா கேள்விப்பட்டு மிகவும் துக்கித்து அழுது உபவாசித்தான். ஆண்டவருடைய திரு சமூகத்திலே தன்னை தாழ்த்தி தன் பாவங்கள், தன் ஜனத்தின் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய இரக்கத்துக்காக தேவனை நோக்கி கெஞ்சுகிறான். 2வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவன் ராஜா சமூகத்துல போய் நிற்கும்போது ராஜா கண்ணில் தயை கிடைக்கிறதை பார்க்க முடியும். அவன் கேட்டது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் தன்மேல் கர்த்தருடைய கரம் இருப்பதை அறிகிறான், உணர்கிறான். இப்பொழுது அவனுக்கு விரோதமாய் எழும்பின சன்பலாத், தொபியா இவர்களிடத்துல சொல்லுகிறான், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் என்று. அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். நாங்கள் செய்யறதுனால காரியம் வாய்க்கும் என்று சொல்லவில்லை, பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை எங்களுக்கு கை கூடி வர பண்ணுவார். நாம் என்ன செய்தாலும் என்ன முயற்சித்தாலும் கர்த்தர் கட்டளையிட்டால் மாத்திரமே அவைகள் சம்பவிக்கும். எனவேதான் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொல்லுகிறார், நான் நட்டேன் போல நீர் பாய்ச்சினா விளைய செய்கிறது கர்த்தர். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவன், விளைய செய்கிற தேவன், அவரால் தான் எல்லாமே ஆகும். கர்த்தருடைய திருச்சமூகத்தை நோக்கி பாருங்கள். எந்த காரியம் வாய்க்கப்பட வேண்டுமோ கர்த்தர் கிருபையாய் அந்த காரியம் வாய்க்கப்பட வேண்டிய கட்டளையை நமக்காக பிறப்பிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவர் நீர் கட்டளையிட நிற்கும். நீங்கள் சொல்லாமல் எந்த ஒரு காரியமும் எங்கள் வாழ்க்கையில் நடக்காதுப்பா. என்னென்ன காரியங்கள் வாய்க்கப்பட வேண்டும் என்று உடைய பிள்ளைங்க ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் வாய்க்கப்பட வேண்டிய கட்டளையை கிருபையாய் பிறப்பிப்பிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக

அடித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்துக் கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறு அன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமையினுடைய ரகசிய போலீசார் 5 போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமையினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மறித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மறித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துதாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்ப பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

மேன்மைக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி என்னோட கூட சேர்ந்து தேவ நாமத்தை உயர்த்த போகிறோம். Come on!

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 107:20 வசனம். தேவனுடைய வசனங்களை விசுவாசிக்காத ஒரு மனிதன் டிஎல் மோடி நடத்திய கூட்டங்களுக்கு ஒரு நாள் வந்தான். மோடி அந்த மனிதனோடு பேசிய போது அந்த மனிதன், நான் வேதாகமத்தில் 12 வசனங்களை நான் விசுவாசிப்பதில்லை என்றான். ஆனால் மோடி அந்த மனிதனோடு பேசிய போது வேத வசனங்களை மேற்கோள் காட்டியே பேசி கொண்டிருந்தார். அந்த மனிதன் வேத வசனங்களை விசுவாசிக்காவிட்டாலும் தேவன் தம்முடைய வசனங்கள் வெறுமையாய் திரும்ப விடமாட்டார் என்ற விசுவாசத்தோடு வார்த்தைக்கு வார்த்தை வேத வசனங்களை வைத்து மட்டும் அந்த மனிதனோடு பேசினார். ஏனெனில் தேவனுடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ளது என்று வேதம் கூறுவதால் அது நிச்சயம் அந்த மனிதனுக்குள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் என்று மோடி எதிர்பார்த்தார். ஆனாலும் அந்த மனிதன் நான் வேத வசனங்களை விசுவாசிப்பதில்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். ஆனால் டிஎல் மோடியும் விடவில்லை. தொடர்ந்து அந்த மனிதனோடு வேத வசனங்களை வைத்தே பேசி கொண்டிருந்தார். சுமார் 2 முன் நாத்திகனாக அந்த கூட்டத்திற்கு வந்த அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்ட மனிதனாக மிகுந்த சந்தோஷத்தோடு தன் வீட்டுக்கு திரும்பிச் சென்றான். ரட்சிக்கப்பட்ட சில நாட்களுக்கு பின்பு அவன் பாஸ்டனில் குடியிருக்கும்படி அங்கு செல்ல நேர்ந்தது. அவன் பாஸ்டன் செல்லும் முன்பு டிஎல் மோடி அவனிடம், நீ இப்போது வேத வசனங்களை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன், வேதாகமத்தின் முன்னட்டைக்கும் பின்னட்டைக்கும் இடையே உள்ள அனைத்து வசனங்களையும் நான் இப்போது விசுவாசிக்கிறேன் என்றான். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வசனம் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பி வராது. அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த காரியம் வாய்க்கும்படி செய்தே திரும்பும். 100 அதிபதி ஒருவன் வியாதியாய் கிடந்த தன் வேலைக்காரனுக்காக இயேசு கிறிஸ்துவிடம் விண்ணப்பம் பண்ணும்படி வந்தான். இயேசு கிறிஸ்து, நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்றார். ஆனால் 100 அதிபதி, நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான். இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு செல்லாவிட்டாலும் தன்னுடைய வார்த்தையை அனுப்பினார். அந்த வார்த்தையின்படியே அவன் வேலைக்காரன் அந்நேரமே சொஸ்தமானான். ஆம் பிரியமானவர்களே, அவர் நம் வாழ்விலும் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக தமது வசனத்தை அனுப்புகிறார். அதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோமானால் நம் வாழ்விலும் அற்புதங்கள் நடக்கும்.

சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, எல்லாம் முடிந்தது என்று. நமக்காக அந்த சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இந்த சிலுவையின் ஜெயத்தை நன்றி செலுத்தி துதிப்போமா?

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை நெகேமியாவின் புஸ்தகம் 1:11. ஆண்டவரே, உமது அடியானின் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். என கண்பாந்தவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நீண்ட நாள் ஜபத்திற்கு பதில் தருகிற நாளாய், நீங்கள் நினைத்திருக்கிற செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் யாவும் கைகூடி வருகிற நாளாயும், நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் செய்கிற ஒரு நாளாய் இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 2:2 நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன என்று ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து அப்படியே கேட்கிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 2:4 நீ கேட்கிற காரியம் என்ன என்று ராஜா கேட்கிறார். கர்த்தரும் உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டும் நான் நிறைவேற்றுவேன் என்று கேட்கிறவராய் உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 2:6 நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்கிறார் ராஜா. கர்த்தரும் உங்களை பார்த்து ஏக்கத்துடன் எப்போது என் சமூகத்தை தேடி வருவாய் என்று கேட்கிறார். இப்படியாக கர்த்தர் உங்களிடம் இந்த 3 கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பதில் தருகிறார். நீங்கள் உங்கள் சூழ்நிலைகள், காரியங்கள், பிள்ளைகளின் எதிர்காலங்களை குறித்து துக்கமுகமாய் இல்லாமல் அவரிடம் கேளுங்கள். அவர் சமூகத்தை நாடுங்கள். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உத்தரவுகளை வெளிப்பட செய்ய போகிறார். அதாவது, எவைகளுக்காய் உத்தரவு பதில் கிடைக்காமல் நீண்ட நாள் காத்திருக்கிறீர்களோ அவைகளுக்கு இன்றைக்கு பதிலை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 2:9 வாசிக்கும் போது, நெகேமியா ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தவன். ஆனால் அவன் ராஜாவிடம் அலங்கம் கட்ட உத்தரவு கேட்கும்போது அவனுக்கு அதிபதியாய் செய்கிற கடிதத்தையும் அந்தஸ்தையும் தந்து அனுப்பினான் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காய் உங்கள் தலை உயர்த்தும்படிக்கு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையிலிருந்து மேலான நிலையை அடைவீர்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். நெகேமியாவின் புஸ்தகம் 2:7 யூதா தேசத்திற்கு போக மட்டும் வழிவிட்டு அனுப்பும்படிக்கு கடிதங்கள் கொடுத்தார் ராஜா என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் தடைகளை விலக்கி போட்டு உங்களை ஆசீர்வாதமான செயல்களுக்குள் பிரவேசிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 2:8 வாசிக்கும் போது, நெகேமியாவிற்கு ராஜா அலங்கம் கட்டுவதற்கு தான் தங்கியிருக்க போகும் வீட்டை கட்டுவதற்கும் தேவையான பொன்னையும் மரத்தையும் பொருளையும் கொடுக்கிறார் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களின் தேவைகளை சந்திக்கும்படிக்கு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். தடைகள் விலகும்படிக்கு, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும்படிக்கு உங்களை விசாலமான இடத்திலே நடத்தி சென்று வேண்டிக் கொண்டதற்கு அதிகமாய் ஆசீர்வதித்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

ஓ வர்தி ஓ ஆராதனைக்கு பாத்திரர், நீரே பாத்திரர், நீர் ஒருவரே பாத்திரர் தகப்பனே. ஜீசஸ்.

நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென்.

இயேசு பெரியவர், ஆமென். அவர் பரிசுத்தர், ஹல்லேலூயா, ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோட எங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.

அவியனவரே, உங்க பலத்தினால உங்க வரங்களால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா?

ஆராதனை நடுவிலே கர்த்தர் உலாவுகிறவர். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களினுடைய ஜனங்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆராதிக்கும் போதெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய மத்தியிலே அனுப்புகிறவர், அவருடைய பிரசன்னத்தின் வல்லமை நாம் உணரும்படி செய்கிறவர். ஹல்லேலூயா. 103 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அந்த தேவனுக்கு முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நன்றி சொல்லி கர்த்தரே

நன்மைகள் நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே, நம்முடைய வாழ்விலே எத்தனையோ விதமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மை நேசித்து அற்புதம் செய்தார். அந்த அற்புதத்தை ஒருபோதும் மறக்கவே முடியாது.

ஆண்டவருக்காக எதையும் செய்யவில்லை. ஆனாலும் தேவனுடைய அர்ப்பணிப்பு, தேவனுடைய அழைப்பு நம்ம வாழ்க்கையில் இருந்த பொழுது அவர் நம்மை நேசித்து அவருடைய கிருபையை தந்து கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். அநேக நேரங்களிலே மனிதனுடைய உதவியை தேடி நின்றேன்.

இனி அடுத்த நிலைக்கு போக முடியாதோ என்று நான் நினைத்து நின்றேன். ஆண்டவர் என்னை பார்த்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அழைத்து கொண்டு போனாரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பு

ஆசீர்வதித்தார் என்பதல்ல, அவருடைய அழைப்பும் அவருடைய கிருபையும் நம்ம மேல இருந்தபடியினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது.

நீர் என்னை உயர்த்தும் பொழுது என்னை சுற்றியுள்ள சகல கண்களும் என்னை காணும், சகல கண்களும் என்னை காணும். ஏனென்று சொன்னால் நீர் எனக்கு உதவி செய்கிறதினாலே, நீர் என்னை உயர்த்துகிறதினாலே, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதினாலே என்னை சுற்றியுள்ள கண்கள் எல்லாம் என்னை காணும். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதமாய் அதிசயமாய் நீர் என்னை நடத்துகிறதற்காக உமை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம்.

நேசிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I love you, Lord. உமை நேசிக்கிறேன். சொல்லுங்க, உமை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உள்ளத்து நாளுக்கு உமை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எனக்கு பாராட்டினபடி கிருபைகளுக்காக, நீர் எனக்கு கொடுத்தபடி ஜீவனுக்காக, நீர் எனக்கு கொடுத்தபடி ரத்தத்துக்காக, என்னை நீர் பரிசுத்தப்படுத்தினதற்காக, என் பலவீனத்தை மாற்றினதற்காக, என் துக்கங்களை சுமந்து கொண்டதற்காக உமை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. உமை நான்

சுகமுண்டு, உடைய சமூகத்திலே சுகமுண்டு. பலவீனமா இருந்தா சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய தழும்புகள் நான் சுகமாயிருக்கிறேன், உம்முடைய தழும்புகள் நான் சுகமாயிருக்கிறேன். Yes, by your stripes, by the stripes of Jesus, இயேசுவின் தழும்புகளால் அவர் நம்மை குணமாக்குகிற தேவன். பலவிதமான பழக்க வழக்கங்களுடைய அடிமைத்தனங்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த வேளையிலே அது மாறி போகிறதற்காக, நலவீனங்கள் உடைக்கப்படுகிறதற்காக, அவருடைய கிரியைகள் மாறி போகிறதற்காக உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே.

Andore umena no ki patte, umena tudite, umena nara dikiren andore, tudikalin matil vasam pannugiravare, umai tudikiren, tudikiren, tudikiren, tudikiren andore, solunga umena tudikiren andore, umena magimai paduthugiren andore, ellavattilum neer ennodu kooda irukkireer, adarkaga umakku nandri andore, nandri andore, nandri andore. தாயின் கருவிலே உருவாகும் பொழுதே என் கண்கள் என் கருவை கண்டது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.

ஆமென். கர்த்தரை துதிப்பதும் அவரை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ முறை விட்டு தூரமாய் நான் போனேன் ஆண்டவரே, ஆனாலும் நீர் என்னை அழைத்துக் கொண்டீர், அதற்காக மக்கள் நன்றி.

உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. எங்களோடு கூட நீர் இருப்பதற்காக, எங்களோடு கூட நீர் பேசுவதற்காக, எங்களை ஆண்டவரை நீர் பலப்படுத்துவதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.

சங்கீதம் 39:3 நான் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது, என் இதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, அப்பொழுது என் நாவினால்

கிருபாநாதர் இயேசு லூக்கா 12:49 பூமியிலே அக்கினியை பற்ற வைக்க வந்தேன், இப்பொழுதே எரிய வேண்டும் என்று ஏங்குகிறார். பலிபிடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். லேவியர் 6:12.

அன்று பாலைவனத்தில் முட்செடியில் அக்கினியாய் வந்த ஆண்டவர் மோசே மோசே என்று அழைத்தார். என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் அனுப்புகிறேன், வா.

இரக்கத்தினால் அன்று பாலைவனத்தில் ஜனங்களை கைவிடவே இல்லை. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே போக வேண்டிய பாதைக்கு வெளிச்சம் கொடுக்க அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இவ்வாறு ஜெபித்தார் நெகேமியா 9:19.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

ஒரு காதல் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

ஒரு பற்றுதலோடு, ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவரை துதிக்க கடவோம். ஹல்லேலூயா. உன்னதரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்க வார்த்தையில வல்லமை உள்ளது ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர் ஆண்டவரே. சங்கீதம் 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வல்லமையுள்ள வார்த்தை நம்முடைய கைகளிலே வேத புத்தகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுக்கு நம்ம பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கணும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே,

அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறார், அவருடைய வார்த்தையை அனுப்பி தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒண்ணு கூட வெறுமையா திரும்பவே திரும்பாது. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம்ல, அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பவே திரும்பாது. அந்த வார்த்தையை நம்மளும் விசுவாசிப்போமே ஆனால், அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்க முயற்சி எடுப்போமே ஆனால், நிச்சயமாக அந்த வார்த்தை நம்மளிடத்திலிருந்து நம்மிடத்துல வந்து அது வெறுமையா திரும்பவே திரும்பாது. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையானது எப்படிப்பட்டது? ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உள்ளதாயும் இருக்கிறதே சுவாமி. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை விட்டு அகல வேண்டிய காரியங்களை அகற்றி நாங்கள் இந்த நேரத்துல விடுதலையோடு கூட துதிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தை என்னுடைய மன மகிழ்ச்சியா இல்லாவிட்டால் என் துக்கத்துல நான் எப்பயோ மூழ்கி போயிருப்பேன் சுவாமி. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எங்களுக்கு இல்லை. நம்ம அவரை நம்பும் போது என்னென்ன காரியம் எந்தெந்த டைம்ல கரெக்டா செஞ்சு முடிக்கணும்னு ஆண்டவருக்கு கரெக்டா தெரியும். நம்மளை ஆசாசியா உருவாக்குனது அவர் தான். நம்முடைய வாழ்க்கையில எதை கொண்டு எந்த நேரத்துல எந்த வார்த்தையை கொண்டு யார் மூலியமா எப்போ என்னென்ன செய்ய வேணும்னு அவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். உங்க வார்த்தையின் மேல நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்று எனக்கு இல்லப்பா. என் தேவைகள் எல்லாம் நீ பார்த்து கொள்வதால்

தேவைகள் யாவையும் சந்திக்க போவதற்காய் உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை சுத்திகரிக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை புதுப்பிக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஆத்துமாக்களை நீர் உயிர்ப்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. காற்றும் கடலும் நீர் சொல்ல அடங்கும் ஆண்டவரே. நோய்களும் பேய்களும் பாவமும் சாபமும் உம்முடைய வார்த்தையினாலே நீங்கும் கர்த்தாவே. அப்பா உமக்கு நன்றி. போதுமானவர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

நான்காம் வசனம், கர்த்தாவே உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன் அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா. வல்ல

on. Let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும், தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யார்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென்.

இயேசு பெரியவர், ஆமென். அவர் பரிசுத்தர், ஹல்லேலூயா, ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோட எங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.

வந்த உபத்தனங்களையும் வேதனைகளையும் எப்படி கடக்க போகிறோம் என்று நினைத்த நேரங்கள் உண்டு. ஆனால் இங்க கூடவே இருந்து கடக்க வைக்கிறேன். தேங்க்யூ டாட்.

பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. வண்டர்ஃபுல் லார்ட், யுவர் லவ் இஸ் வண்டர்ஃபுல்.

நானு குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவர. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

அகப்படல்ல. ரபி நீர் வந்து நின்றீர் வலைய அலசையில, வலைய அலசையில. ஆமர்மையானவர்களே, பேதுருவும் அவர் கூட்டாளிகளும் ராவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் சலிப்போடு கரையிலே வந்து தங்கள் வலைகளை கழுவிக் கொண்டிருக்கும் போது கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துநாதர் அவர்களிடத்திலே வந்து நின்று ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையின்படி அவர் கேட்டு அதன்படி செய்தபடினாலே அவர்கள் திரளான மீன்களை பிடித்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அந்த பாடல் தான் இந்த பாடல். கேட்டு மகளுங்கள், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.

சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.